நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 அஷாத மாதம் 13 2026 ஜூலை மாதம் 4 இன்று சனிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49:33 தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். குரல் எண் 120. அதிகாரம் நடுநிலைமை. இந்த அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர்.

0: ஒரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
7: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
8: என்னடா சொல்ற,
7: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
8: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
7: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
9: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க மக்களே.
1: நேரம் 6 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கொத்தமல்லி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். தேனீக்களை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏ.வி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷாமலா அவர்கள். 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்படு சீசன் 7 டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள், பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ.வி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ்.

6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 தி ஆகாஷ்வாணி போட்காஸ்ட். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் ஸ்ரீ ஷாஷி சேகர் வேம்பாத்தி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:50 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ஆயிரத்து 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை. டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் பாடிய பாடல். பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்களின் வயலின். எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நெற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சீரா. சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மரங்கள் பூமி தாயின் கரங்கள். நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். நண்பகல் 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. பனிரெண்டு 12:30 பன்னிசை மாலை. ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள். மாணவர் ஏ ஹேமதேவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. மாலை 4:00 நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சந்திரபோஸ். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆர் ஜி இளவழகன்.

ஐந்து மணிக்கு இளைய பாரதம் நேரலையில் நெறிப்படுத்துகிறார் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுக்கா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போம்.

0: சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். சென்னை அஞ்சல் 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி, பண்டிட் அர்னாப் சட்டோபாத்தி அவர்களின் பாட்டு, படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா டெல்லி அஞ்சல், 11 நிகழ்ச்சி நேரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பகல் 2 3:05, இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:10, 10:11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேயர்களுக்கான ஒரு சேவை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ ஸ்ரீ விக்ரமசுவாமி மகோ சம்ரோஷன விழாவில் இன்று காலை மகாசாந்தி பூரணகிதி, பகலில் மகாசாந்தி ஹோமம் திருமஞ்சனம் சாற்றுமுறை, மாலை ரக்ஷபந்தனம் பிரதான ஹோமம் வசோதர ஹோமம் பூரணகிதி சாற்றுமுறை நடைபெறும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உழைக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றி கனி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒருமுறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய

0: செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள், ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம். காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 6:15.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்தளிக்கு கேட்கலாம் எஸ் சரளா அவர்கள் பாடிய பாடல். நிலைத்த நேரம் 6:25:40.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 20 நாள் சனிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தமல்லி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறது நம்ம கருத்த முத்து தான். என்னன்னு தெரியல, ஆள் வேலை செய்யாமல் உட்காந்துருக்காப்புல. கிட்ட போய் பார்ப்போம். கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, எப்பா நான் தான்ப்பா.
1: வா கருத்த முத்து, வா வா வா வா.
0: என்னப்பா காலையிலே சோகமாக உட்காந்துருக்குற, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற?
1: கருத்த முத்து, ரெண்டு நாளாக உடம்பு சரியாக இருந்தது இல்லைப்பா.
0: ஆமாம்,
1: எந்த பொருள் சாப்பிட்டாலும் என் நாக்குக்கு டேஸ்ட்டே தெரிய மாட்டுதுப்பா. எதுவுமே சாப்பிடவும் பிடிக்கல, வாந்தி வர மாதிரியே இருக்குதுப்பா. வாய் ஒரே கசப்பாக இருக்குதுப்பா, ரெண்டு நாளாக சரியாக சாப்பிட முடியல.
0: கருத்த முத்து, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு.
1: என்னதுப்பா?
0: இந்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல?
1: ஆமாம்.
0: அதை வாங்கிட்டு வந்து துவையல் செஞ்சு நீ சாப்பிட்டு பாருப்பா. இந்த நாக்கு ருசி பழைய நிலைக்கு வந்துடும்.
1: நாக்கு ருசி இனிப்பா எதனா சாப்பிட்டா வராதா?
0: அதெல்லாம் வராதுப்பா. நீ இந்த கொத்தமல்லி தழைய துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாரு.
1: ஓஹோ,
0: நாக்கில் வந்து அது ஒரு மாதிரி எச்சி சுரக்கும், விறுவிறுங்கும். பழைய நிலைக்கு நம்ம நாக்கு ருசியை கொண்டு வந்து விட்டுருப்பா.
1: ஓஹோ,
0: இந்த கொத்தமல்லிக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது.
1: காத்துமுத்தா, காய்கறி கடைக்கு போனால் ஏன்னா ஒரு 5 ரூபாய்க்கு இல்லை ஃப்ரீயாக கொடுப்பாங்க கொத்தமல்லி, கருவேப்பில, புதினா. அதை எடுத்து வந்து ஏதோ ரசத்துக்கு போடுவான், சாம்பாருக்கு போடுவான். நம்ம எங்கே அதை வாங்கி ஊறுகாலம் அரைச்சி சாப்பிட்றதா?
0: கருத்தமுத்து, உன்ன மாதிரி தான்ப்பா பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க.
1: என்னது?
0: ஆமாம், 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்குவாங்க. ஓசியில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. கடைக்காரர் ஏதாவது சொன்னார்னா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை தான் குழம்புக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுப்பா. கொத்தமல்லிலாம் நம்ம நிறைய சாப்பிட்ணும், அதில் நிறைய சத்துக்கள் இருக்கு. அதையே வந்து நம்ம விளைவிச்சு மற்றவங்களுக்கு விற்பனை செஞ்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ சாகுபடி செஞ்சினா உனக்கு நல்ல வருமானமும் கொடுக்கும்பா.
1: ஓ பரவாயில்ல, சரி சரி. அப்ப கொத்தமல்லி சாகுபடி செய்யலாம் காத்தமுத்துனானே?
0: சரிப்பா,
1: அதுக்கு ஐடியாலாம் சொல்ல.
0: சொல்றேன்ப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இஸ்ரேல்ல கண்டுபிடிக்கப்பட்ட சில கொத்தமல்லி விதைகள், அது சில படிவங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க.
1: சரி,
0: 8000 ஆண்டுகள் பழமையானதாம்ப்பா.
1: ஓஹோ,
0: இதுல இருந்து என்ன தெரியுது? 8000 வருஷத்துக்கு முன்னாடியே கொத்தமல்லிய வந்து மனிதன் வந்து விளைவிச்சிருக்கான்.
1: அப்பாடியோ?
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்து, இது என்ன நம்பர் தான் என்ன?
0: உண்மைதான்ப்பா. இது விட்டோம்னா 50 சென்டிமீட்டர் உயரம் கூட வளரக்கூடியது.
1: அந்த காலத்துல இருந்து அதை பயிரிட்டுக்கிறாங்க.
0: ஆமாப்பா.
1: ஓஹோ,
0: இன்னைக்கும் நம்ம மிளகா அரைக்கிறோம் இல்லையா?
1: ஆமா.
0: அப்ப என் மல்லியை போட்டு தானே அரைக்கிறோம்.

0: மல்லி இல்லாமல் மிளகாய் அரைக்கிறது இல்லையே,
1: இல்லை இல்லை,
0: அந்த மல்லி தான்ப்பா இதனுடைய விதை. கொத்தமல்லியோடைய விதை தான் நம்ம தனியாங்கிறோம், மல்லிங்கிறோம். அதான் நம்ம மிளகாத்தூளில் போட்டு அரைச்சி குழம்புக்கு பயன்படுத்துகிறோம்.
1: அப்போ முக்கியமான மூலிகை செடி தான் இது.
0: ஆமாம்ப்பா, இது ஒரு மூலிகை செடி தான், சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்குது.
1: காது மூத்த, கொத்தமல்லி பயிரிடுவதற்கான அந்த பருவம் இது
0: எல்லாத்தையும் சொல்கிறேன்ப்பா. ஜூன் ஜூலை அப்புறம் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் கொத்தமல்லி சாகுபடிக்கு சிறந்த பருவங்கள்ப்பா.
1: ஓஹோ,
0: நல்ல வடிகால் வசதி இருக்கணும், தண்ணி தேங்கி நாள் கணக்கால் நின்றுடக்கூடாது.
1: சரி சரி,
0: இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருமண்பாடு நிலம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த பயிர் செய்யறதுக்கு ஏற்ற நிலம்ப்பா.
1: ஓஹோ,
0: அமிலக்காரத்தன்மை ஒரு 6-8 அந்த அளவில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே அமிலமாகவும் ஆகிடக்கூடாது, காரத்தன்மையும் அதிகமாகிடக்கூடாது. மானாவாரி பயிராக கூட சில இடங்களில் பயிரிடுறாங்க, ஆனால் அதுக்கு ஈரமான கரிசல் மண் தான் ஏற்றது. வெப்பநிலை ஒரு 20-25 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா பயிருடைய வளர்ச்சி இந்த மானாவாரி இதில் நல்லா இருக்குப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, மற்ற நெல் பருத்தி மல்லாட்டா இது மாதிரி கொத்தமல்லிக்கும் நிலத்தெல்லாம் உழுதுதான் பயிரிடணுமா?
0: ஆமாங்க கருத்தமுத்து, நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழுது போட்டுடணும். இரவ பயிராக இருந்தால் நீர் பாய்ச்சற தன்மைக்கு ஏற்ப பாத்திகள் அமைச்சு நாம் பயிரிடணும். ஒரு ஹெக்டருக்கு 20 பயிரிட 10-12 கிலோ தானியம் தேவைப்படும், அதாவது விதை. மானாவாரியாக பயிரிடுறதுக்கு 20-25 கிலோ விதை தேவைப்படும்ப்பா.
1: காத்தமுத்தா, இந்த மல்லி விதை இருக்குதுல்ல, அதை அப்படியே உழுது நிலத்தில் போட்டால் தானாக விளைஞ்சிருமா?
0: எப்பா, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மல்லி வந்து சின்னதாக உருண்டையாக இருக்கும், அதை அப்படியே போட்டால் முளைக்காதுப்பா. விதையை உடைச்சி அந்த உள்ளுக்குள்ளே விதை இருக்கும்.
1: ஓஹோ,
0: அதுதான் நம்ம போடணும், அதுதான் முளைச்சி வரும்.
1: விதையே இந்த தோல் மூடிக்கினு இருக்கும்.
0: ஆமாம்ப்பா, அதனால் அந்த மல்லியை ரெண்டாக உடைச்சி அதுக்கு பிறகு தான் நம்ம விதைக்கு அதை பயன்படுத்தணும்.
1: சரி சரி,
0: விதைப்பா மூலம் விதைகளை போடணும் அப்படின்னா நம்ம 20-15 சென்டிமீட்டர் இடைவெளியை வச்சு விதைக்கணும். விதைகள் ஒரு 8-15 நாளுக்குள்ளே நல்லா முளைச்சி வந்துடும்ப்பா. மானாவாரியில் சாகுபடி செய்யும் போது நம்ம மழையை நம்பி தானே பண்ணுறோம்.
1: ஆமாம்,
0: அதனால் விதைகளை போட்டுட்டு நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுருணும். எப்போ நல்லா மழை பெஞ்சு நல்லா ஈரம் கிடைக்குதோ அப்போ தான் அது கிளம்பி வரும். சரியா?
1: சரி,
0: நம்ம இரவு பயிராக பண்ணுறோம்னா விதைச்ச உடனே நம்ம தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். 3வது நாள் உயிர் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் 7-10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். வைட்டமின் ஏ சத்து நிறையா இருக்குது.
1: சரி சரி,
0: கண் பார்வை நல்லா தெளிவாக ஆகிறதுக்கு இது பயன்படுது. வைட்டமின் சி சத்து இருக்குது. உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சோரி, சரங்கு, அரிப்பு, இந்த தோல் நோயெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொத்தமல்லிக்கு இருக்குப்பா. கொத்தமல்லி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. வாந்தி அப்புறம் விக்கல் சில பேருக்கு வருது இல்லை, இதெல்லாம் தடுக்குது. கொத்தமல்லி சாரில் கருஞ்சீரகத்தை ஊற வச்சு உலர்த்தி அப்புறம் பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினமும் 1 கிராம் அளவு தேனில் குழைச்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குல்ல, அது கூட குணமாகும் அப்படின்னு சொல்றாங்கப்பா.
1: சரி சரி, மல்லி செடியெல்லாம் வளர்ந்து வரும்போது மேல் உரமா ஏதாவது போடணுமா?
0: 1 ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரத்தை கடைசி உழவின் போது நாம இடணும்ப்பா. விதைக்கிறதுக்கு முன்னாடி இரவை அப்புறம் மானாவாரி பயிர் ரெண்டுத்துலேயும் 10 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து, இந்த உரங்களையும் அடியுரமாக போடணும்.
1: சரி,
0: இரவ பயிருக்கு மட்டும் விதைச்ச 30வது நாளில் 8 ஹெக்டருக்கு 10 கிலோ தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய உரத்தை மேலுரமாக போடணும். இப்படியெல்லாம் போட்டோம்னா நல்லா செடி கிளம்பி நல்ல உயரமாக உடையாரும்பா. விதைச்ச 30வது நாளில் செடிகளை நம்ம களைச்சி விடணும்.
1: ஓஹோ,
0: ரொம்ப நெருக்கமாக நம்ம விதைச்சிருந்தோம்னா இந்த செடிகளெல்லாம் நம்ம களைச்சி விட்டு கிட்ட கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே அப்படியே பிடுங்கி செடிகளை எட்ட விட்டுருணும். இப்போ அந்த பறிச்ச செடி இருக்குல்ல, அது இளமையாக தானே இருக்கு, அதை நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொத்தமல்லி கீரையாக நாம் விற்பனைக்கு கொண்டு போயிடலாம். மிச்சம் மீதி எட்டட்ட இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா 90-110 நாளில் விதைகளை அறுவடை செய்யலாம்.
1: காதமுதா, கொத்தமல்லி செடியை எப்படி வளர்ந்ததா தெரியும், எப்படி அறுவடை பண்ணும், காயெல்லாம் முத்தி போச்சுன்னா எப்படிப்பா தெரியும்?
0: கருத்தமுத்து, காய் வந்து ஆரம்பத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும்,

0: சரி.
1: நல்ல பழுத்த பிறகு மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமா மாறிடும்பா. இத வச்சு காயெல்லாம் முத்தி போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறுவடை செஞ்சுக்கணும். அதுல ஒரு 6-7 டன் வரைக்கும் கிடைக்கும்பா.
0: ஓஹோ, அப்ப லாபம் அதிகம் கிடைக்கும்.
1: நல்ல லாபம் கிடைக்கும்பா.
0: கொத்தமல்லி சாப்பிடுறதெல்லாம் நாக்குல சுவை வரும்னு சொன்னா, வேற என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குப்பா இதுல?
1: கத்தமுத்து, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அப்புறம் ஜீரண சக்தியை தூண்டுற தன்மை, இவ்வளோ விஷயம் இருக்குப்பா இந்த கொத்தமல்லி கீரையில். இப்ப நீ என்ன பண்ற, கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கி நான் சொன்ன மாதிரி அதை துவையில அரைச்சு சாப்பிடு.
0: கண்டிப்பா
1: வாய் கசப்பு ருசி இல்லாம இருக்குல்ல, அதெல்லாம் உடனே குணமாயிடும்பா.
0: அது மட்டும் இல்லாம நானும் இந்த கொத்தமல்லி மூலிகை செடியை வளர்த்து நல்ல லாபம் பாக்குறேன்பா.
1: கவலைப்படாதப்பா, ஜாலியா இரு.
0: சரிப்பா,
1: போயிட்டு வரட்டுமா?
0: ஆ, பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்தியில் கொத்தமல்லி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின் போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல்

0: துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3வது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டு செய்திகள்

0: நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்தி நேரம் 6:55 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனீக்களை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அறிக்கையின்படி உலகின் மொத்த விவசாய நிலத்தில் 35% நிலங்கள், அதாவது மனிதர்களின் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் 1/3 பகுதி தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்கள் நம்பியே உள்ளது. மகரந்த தூள் ஒரு தாவரத்திலிருந்து மற்றொன்றுக்கு கடத்தப்படும் போது மகரந்த சேர்க்கை நடக்கும். இதனால் தாவரங்கள் பல்கி பெருகும். 80% மகரந்த சேர்க்கைக்கு தேனி, பட்டாம்பூச்சி போன்ற உயிரினங்களே காரணம். தேன் சேகரிக்கும் போது தேனீக்களின் காலில் ஒட்டிக்கொள்ளும் பூக்களின் மகரந்த தூள் அடுத்த பூக்களின் மேல் அவர் உட்காரும் போது பரவும். தேனீக்களுக்கு பொதுவாக ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவைகளை நாம் பாதுகாக்க முடியும் என்று பொதுவான புரிதல் கிடைக்கும். 1. காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான பிரச்சனை. காலநிலை மாற்றத்தால் பூமியின் வெப்பம் அதிகரிப்பதால் தேனீக்களின் வளர்ச்சியை மாற்ற விகிதமும் அதிகரிக்கும். இதனால் வழக்கத்தை விட அதிக சக்தியை உணவை சேகரிப்பதில் தேனீக்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். மேலும் காலநிலை மாற்றத்தால் பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்படும் போது, உதாரணமாக வசந்த காலத்தில் பூக்கள் முன்னதாகவே பூத்து விடும் போது தேனீக்கள் அதை தவறிவிடும். பின்னர் வசந்த காலத்தில் உணவின்றி மடிந்து போகும். 2, சில பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் பயன்பாடு தேனீக்களை நேரடியாக கொள்ளலாம் அல்லது அவற்றை கடுமையாக பலவீனப்படுத்தலாம். தேனீக்களின் அழிவுக்கு அவைதான் முக்கிய காரணம் என்று நான் சொல்வேன். அவற்றில் முக்கியமானவை நியோ நிக்கோட்டினாய்டுகள், கார்பரில், மேலத்தியான், இண்டோசல்பான், டயோசினான் போன்ற முக்கியமான பூச்சிக்கொல்லிகள் அடங்கும். தேனீக்களின் வாழ்விடங்களின் மாற்றம். தேனீக்கள் விளைநிலங்கள் பூக்களை தேடிச் செல்வது உணவுக்காகவும் மகரந்த சேர்க்கைக்காகவும் தான். விவசாய நிலங்கள் அழிக்கப்படும் போது அவை உணவின்றி அழிவை சந்திக்கின்றன. தேனீக்களில் காட்டுத் தேனீ வகைகள் தான் அதிகம். சாதாரண தேனீக்களைப் போல் அல்லாமல் காட்டுத் தேனீகளுக்கு மிகப்பெரிய வாழ்விடம் தேவைப்படுகிறது. காடுகள், மரங்கள் அழிக்கப்படும் போது அவை கூடுகள் கட்டும் உணவு சேகரிக்கும் பகுதிகளும் சேர்ந்தே அழிகின்றன. வெளிநாடுகளில் தேனீக்கள் என்ற நகரங்களில் கூட மகரந்த பாதகைகள் பூங்காக்களில் உருவாக்குகின்றன. கிராமங்களில் இருக்கும் சிறு வனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். தேனீக்கள் சூழ் உலகு மிகவும் அழகானது, ஆச்சரியமானதும் கூட. தேனீக்கள் எண்ணிக்கை குறைந்தால் அதனால் முதலில் நேரடியாக பாதிக்கப்படுவது மனிதர்கள் தான். இந்த உலகில் மனிதர்கள் தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரிணமித்து வாழ்ந்து வருபவை பூச்சிகள். இதை மனித இனம் உணர்ந்து கொண்டு இயற்கையோடு இயந்த வாய்வை மேற்கொள்ளும் போதுதான் நீடித்த நிலையான வளர்ச்சி சாத்தியப்படும். பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் சூழ் உலகை உருவாக்க நம்மை சுற்றியுள்ள காடுகள், மரங்கள், தாவரங்கள் அடங்கிய பசுமை பரப்பை

0: அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆதி மனிதர்கள் காடுகளில் உள்ள உயரமான மரங்கள் மற்றும் செங்குத்தான பாறைகளில் இருந்து காட்டு தேனீ கூட்டங்களை வேட்டையாடி தேனை சேகரித்தனர். இந்த முறை தேன் வேட்டை என்று அழைக்கப்படுகின்றது. ஆதி மனிதர்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் தேனெடுக்கும் பாரம்பரிய முறைகள் பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பழங்கால தேனெடுக்கும் முறைகளை பார்ப்போம். 1. புகை போடுதல் மற்றும் தேனீக்களை விரட்டுதல். தேனீக்கள் தாக்குதலிருந்து தப்பிக்க காய்ந்த சருகுகள் மற்றும் இலைகள் கொண்டு நெருப்பு மூட்டி புகை போடுவார்கள். இதை அடர்த்தியான புகையால் தேனீக்கள் மயங்கி தற்காலிகமாக இடம்பெயரும். 2. மூங்கில் ஏணிகள் மற்றும் கயிறுகள். உயரமான மரங்கள் அல்லது மலைகள் பாறைகளில் தேன் கூடு இருக்கும்போது ஆபத்தான முறையில் கயிறுகள் அல்லது மூங்கில்கள் ஏணி போல கட்டி மேலேறுவார்கள். கைகளில் எவ்விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் மூலிகை சாறுகளை உடலில் தடவிக்கொண்டு தேனெடுக்க செல்வது வழக்கம். 3. தேன் கூடு பிரித்தெடுத்தல். மரங்கள் உச்சிக்கு சென்று கம்பு அல்லது கத்தியை பயன்படுத்தி தேன்கூட்டை அறுத்து கீழே உள்ள பாத்திரத்தில் சேகரிப்பார்கள். 4. பிழிதல் முறை. சேகரிக்கப்பட்ட தேன்கூட்டை கைகளாலோ அல்லது கால்களாலோ நசுக்கி துணிகள் வடிகட்டி தேனை பிரித்தெடுப்பார்கள். இந்த முறைக்கு நசுக்கி பிழிதல் முறை என்று பெயர். இவ்வாறான தேனீக்களை பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். அப்படியென்றால் மட்டுமே இந்த சுற்றுச்சூழலை நம்மால் பாதுகாக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனீக்களை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி. வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணத்தின் போது அந்நாடுகளுடனான நல்லுணர்வை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா இவ்வாண்டு $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கை எட்டும் திசையில் பயணித்து வருவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வருடாந்திர ஏற்றுமதியில் 15% நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களிலேயே எட்டப்பட்டு விட்டதாக அவர் நேற்று புதுடெல்லியில் வர்த்தக வாரியத்தின் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார். பாதுகாப்பு படைகளின் போர் ஆயத்த நிலையை மேம்படுத்தும் வகையில் எலக்ட்ரானிக் ட்ரோன் எதிர்ப்பு கருவிகள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை மொத்தம் 52,000 கோடி ரூபாய் செலவில் வாங்கும் உத்தேசங்களுக்கு பாதுகாப்பு கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்துள்ளது. பின்னர் ஆடிய இலங்கை அணி 160 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வணக்கம் நேர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள்னு ஷேர் பண்ண இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க.
3: வணக்கம் மேடம்,
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் வந்து சென்னையில இருந்து மணலி மாறன். சென்னை வந்து இப்ப நம்ம வாழ்வாதாரத்தை தேடி வந்திருக்கிற இடமா இருக்கிறது. சொந்த ஊர்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க என்றால் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுர வட்டம் அடுக்கம் கிராமம், இதுதான் என்னுடைய சொந்த ஊர். எனக்கு வந்து பாண்டிச்சேரி பண்பலை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த

0: வானொலியை கேட்டது வந்து நாங்கள் கிராமத்துல இருந்து தான் நாங்கள் அந்த வானொலியை வந்து கேட்டிருக்கிறோம். சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி பண்பலை இருக்கிறது போகிறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்கள் மாமா எனக்கு வந்து வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் கிராமத்தில் வீட்டில் படிச்சுக்கிட்டு அப்புறம் சனி ஞாயிறுலலாம் வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து ஆடு மேய்ச்சிக்கு போகிறது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வானொலி பெட்டியை வந்து பாண்டிச்சேரி வானொலி தான் வச்சு கேட்கறது பழக்கம். அது மாதிரி வந்து அந்த நினைவுகள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது.
1: கே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இப்போ மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க எதை ஷேர் பண்ண போறீங்க?
0: கண்டிப்பா மேடம், மறக்க முடியாத நினைவுகள் ஏகப்பட்ட விடயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. மறக்க முடியாத வந்து நட்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து சென்னையில வந்து ஒர்க் பண்றோம், வேலை செய்யறோம், போறோம் வரோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவல் ஆசை, அதாவது பாத்தீங்கன்னாக்க நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டு நான் வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா வந்து நம்மளாலையும் அதை செய்ய முடியுமா, வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம், அந்த நினைவுகள்லாம் வந்து பலவருடைய அந்த பார்க்கக்கூடிய அந்த நினைவுகளில் வந்து நமக்கு வருமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்பொழுது தான் அது வந்து சாத்தியமாச்சு. அது இப்பொழுதும் சொல்கிறேன், அது மறக்க முடியாத ஒரு நினைவு.
1: ஓகே, வீடு வாங்கியிருக்கீங்க, வீடு வாங்கியிருக்கீங்களா இல்ல இடமா வாங்கி கட்டுறீங்களா?
0: இடமா வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு இதுக்கு அப்புறம் தான் வந்து அது கட்டுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம நினைவலைகள் அந்த நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கிற இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். சில மாதங்கள்ல வந்து அதனுடைய பணியை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.
1: இப்போ உங்க வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கனவு திட்டமா வச்சிருந்த ஒரு இடம் வாங்கறது இல்லையா? அது வாங்கியிருக்கீங்க. இப்ப எங்க, சென்னையில வாங்கியிருக்கீங்களா, எந்த இடம்?
0: ஆமா மேடம், சென்னையில. இப்ப நான் வந்து மணலி பகுதியில தான் வந்து நான் இருக்கேன்.
1: ஓ, அதனாலதான் நீங்க மணலி மாறன் இல்லையா?
0: ஆமா மேடம், மணலி மாறன்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இடத்தை அடையறதுக்கு நீங்க சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த பயணத்தினுடைய நினைவுகள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஆமாம், கண்டிப்பா வந்து இந்த இந்த இடத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த எல்லாருக்குமே நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது இடம் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கையிருப்பு வைத்து கொண்டு முழுமையாக போய் அந்த ஒரு பணியை வந்து செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேஷ் வந்து கையில் வச்சிருந்தாலும் மீதி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமணத்துக்கு வந்த பொருட்கள், நகைகள், அப்புறம் எங்கள் வந்து மனைவியோட நகைகள், இது எல்லாமே வந்து விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். அப்போ அதை விற்று தான் அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து ஒன்றா செயல்படுத்தி அந்த ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்றும் மறக்க முடியாது. இப்போதைக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னாலும் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு பொருள் வேணுன்றதுக்காக நம்ம அதை சேமித்து வச்சுருந்து இருக்கிறோம்னா அது நாளைக்கு நமக்கு வேற ஒரு பயனுள்ள ஒரு பொருளுக்காக நம்ம எதிர்பார்க்கும் பொழுது இதை வந்து நம்ம ஏற்கறதுல தவறு இல்லை. அதை அப்படி ஒரு இழப்பை நாங்கள் ஏற்படுத்திக்கணும். அப்போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் அதை வந்து சரி பண்ணி அந்த இடத்த வாங்கி இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம் முடிக்கிறதுக்கு.
1: சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது ஒரு விஷயத்தை இழந்து இன்னொரு விஷயத்தை அடையிறதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இது இழப்புன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு அசெட் தானே. அதனால அதை விட ஒரு மேலான ஒரு விஷயத்த அடைஞ்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. இப்போ உங்க வாழ்க்கையில இதை தவிர வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா, நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த
0: ஷேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்க நண்பர்களுக்கு கூட என்றும் இருக்கிறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற வெள்ளையங்கிரி மலை ஆண்டவரை வந்து பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆவலா இருந்தது. ஏற்கனவே போய் வந்த நண்பர்கள் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கமா சொன்னாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அப்படியே அது நீங்க போக முடியாது, அது ரொம்ப கடினமா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி நம்ம வந்து ஏன் போக முடியாதுன்னு சொல்றாங்களே, இவ்வளோ இதுவா சொல்றாங்களே, நம்மளா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட அதுக்கு தேவையான அந்த விருத நாட்கள்லாம் இருந்து ஒரு ஆண்டு வந்து அதுக்கு முன்கூட்டியே என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த மலைக்கு போயிட்டு வந்தேன். அது ரொம்ப எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நினைவு. ஏன்னா என்னை வந்து அந்த மலையில ஏறி நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன நண்பர்கள்லாம் நான் ஏறி இது வரைக்கும் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன், இப்போ அடுத்த வருஷம் போனால் அது 4வது தடவை. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த மலைக்கு போய் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
1: மகிழ்ச்சி. நீங்க வளர்ந்த கால நிகழ்வுகள் ஏதாவது?
0: கண்டிப்பா மேடம், எனக்கு வளர்ந்த காலகட்டங்கள்லாம் இதுதான். நம்ம பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சுட்டித்தனமான சில வேலைகள்லாம் நாங்க வந்து செஞ்சுட்டு இருப்பேன். ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி யாருன்னா ரிப்பேர் ஆனா கூட என்கிட்ட தான் எடுத்துட்டு வருவாங்க. இது என்ன வச்சு பாடலப்பா, இது என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் வந்து அதை கைட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதை ரெடி

0: பண்ணி கொடுப்பேன். அப்போலேருந்தே எனக்கு அந்த வானொலி மேலே ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் வந்து அதிகமாகவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது வந்து ஒரு 1996-5 அந்த காலகட்டத்தில்.
1: என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு?
0: அப்போ வயசுன்னா நான் வந்து 8வது 9வது படிக்கிற அந்த டைம், அந்த டைம் அந்த நேரங்களில் அந்த ஒரு அது அதனுடைய ஈர்ப்பு தான் வந்து வானொலியை கேட்கறதுக்கு வரிசையாகவே வந்து எங்கே சென்றாலும் அந்த நம்ம செல்லுமிடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து நான் பல ஊருக்கு எங்கெங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் வானொலி மீதான ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் இருக்கிறதுனால அந்த வானொலியோடு இணைந்திருக்கிறேன். அது எங்கே இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் சரி பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் சரி அந்த மாதிரிலாம் பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில் கூட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட புதிர் போட்டு ஆசாத்திக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ கூட பண்ணியிருந்தாங்க. அதிலெல்லாம் கூட நாங்கள் கலந்துக்கிட்டு பிரைஸ்லாம் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்.
1: சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
0: எனக்கு விருப்பமான பாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏணிப்படிகள் திரைப்படத்திலேருந்து அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஊந்தேனில் கலந்து, அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
1: சரி, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நீங்க பேசினதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்கும் நான் நம்புறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நினைவலைகள் நிகழ்ச்சியில மற்ற நேயர்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அவங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுடைய மின்னஞ்சல் வாயிலாக நீங்க அனுப்பி வைக்கலாம். நேயர்களே தொடர்ந்து கேட்போம். இது நினைவலைகள் நிகழ்ச்சி. இன்று நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோட கூட பேசினவர் மணலி மாறன் அவர்கள். நன்றி. அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.
1: கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு

0: ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்த நிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3 குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜமுதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம்

0: மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 10:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 7:25 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டிவியேட்டட் நேசல் செப்டம், அதாவது மூக்குத்தண்டு வளைவு, அதை பத்தி பார்க்க போறோம். இந்த மூக்குத்தண்டு வளைவுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அதற்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூக்குத்தண்டு வளைவு பார்த்தீங்கன்னா முகத்துல வந்து இந்த ரைட் லெப்ட் ரெண்டு நாஸ்டலையும் நம்ம பிரிக்கிறதுக்கு நடுவில் உள்ள ஒரு பார்ட்டிஷன் தான் இந்த மூக்குத்தண்டு. இது வந்து ஃப்ரண்ட்ல கார்லேஜ் மஜையினாலும் பின்னாடி வந்து போன்லானும் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எதனால வளையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிறப்பிலிருந்தே நம்ம தாயின் கருவறையில இருக்கிறப்ப குழந்தை எந்த பொசிஷன்ல இருக்கோ அப்போ வந்து இந்த மூக்கு பகுதியில பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வளைஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ட்ராமா, ஏதாவது அடிபடுதல் இல்ல ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னா மூக்கு வந்து தண்டு வளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து முக்காவாசி நம்ம ஒரு 100 எடுத்துட்டோம்னா ஒரு 90 வந்து இந்த மூக்கு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்காது, வளைஞ்சுதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது நார்மல் தான் அது. ஆனா ஒரு 10% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா மூக்குத்தண்டு வளைவுனால சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ வந்து மூக்குத்தண்டு நம்ம வளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் நம்ம சர்ஜரி எல்லாம் பண்ண மாட்டோம். யாருக்கு சிம்டமேட்டிக் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? ஒன்னு பாத்தீங்கன்னா மூக்கு அடைப்பா இருக்கிறது, அந்த பக்கம் மூச்சு சரியா வராம இருக்கிறது. இன்னொன்னு வந்து அந்த பக்கம் மூக்கு தண்டு வளைந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்து அந்த பக்கம் செப்டல் ஸ்பர்னு சொல்வாங்க, அதனால கண்டினியூஸா ஏதாவது ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கிறது, எபிஸ்டாக்சிஸ், மூக்குல இருந்து ரத்தம் கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மூக்கு தண்டு வளைஞ்சிருந்து சைனசைட்டிஸ், ரெக்கரண்டா இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டே வருது. இத மாதிரி பல சிம்டம்ஸ்கள் வரலாம். இந்த டிவியேட்டட் நேசல் செப்டமோட சிம்டம்ஸ்ல மற்றும் என்னென்னலாம் ஏற்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு மூச்சு விடுவதில் சிரமம், அது ஏற்படலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து குரட்டை விடுறதல் கூட வரலாம், இல்ல ஒரு பக்க தலைவலி, ஃபேஷியல் பெயின் அந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்மெல் சென்சேஷன் கூட வந்து கம்மியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து அடிக்கடி நோஸ் ப்ளீடிங் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிஎன்எஸ் இருக்கிற பீப்புளுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த காமனா கோல்டு வருது இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் இல்ல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றப்ப என்ன ஆகும்னா, அந்த நேரத்துல மட்டும் அவங்களுக்கு அடைப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நேரத்துல நோஸ் டிராப்ஸ் எல்லாம் எல்லாம் கொடுத்தோம், ப்ராப்பரா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே இந்த சிம்டம்ஸ் வந்து ரிலீவ் ஆயிடும். அதே மாதிரி முக்கியமா எல்லார்ட்டையும் நடக்கிற ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூக்கு சொட்டு மருந்து கொடுத்தா அதை வந்து கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கிறது. ஸோ இந்த மூக்கு சொட்டு மருந்து கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதர் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ டாக்டர்கள் எத்தனை நாளைக்கு போட சொல்றாங்களோ அத்தனை நாளைக்கு

0: இத்தனை வேலை மட்டும்தான் இந்த மூக்கு சொட்டு மருந்தை நீங்க போடணும். அதற்கு மேலே போட்டீங்க அப்படின்னா என்னன்னா அந்த ட்ரக்குக்கு நம்ம உடம்பு டிபெண்ட் ஆகி அதனால நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அதை நீங்க தவிர்த்துக்கணும். என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அந்த பர்டிகுலர் நாளைக்கு மட்டும் நீங்க போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல குணமடைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூக்கு தண்டு அறுவை சிகிச்சை செப்டோபிளாஸ்டி அப்படிங்கிற சர்ஜரி நம்ம பண்ணுவோம். முழு மயக்கம் கொடுத்து எண்டோஸ்கோபி மூலமாவே தழும்பு இல்லாமல் நம்ம மூக்கிலே உள்பகுதியிலே அறுவை சிகிச்சை செய்து அந்த வளைந்திருக்க தண்டு பகுதியை எடுத்து தண்டை சீராக்கிடுவோம். வெளியில பாத்தீங்கன்னா தழும்புகள்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. நம்ம பழைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு எளிய அறுவை சிகிச்சை முறை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளி தோற்றம் மாறுபட்டிருக்கலாம். அதாவது வந்து குரூக்கட் நோஸ், சேடல் நோஸ் அந்த மாதிரி வெறிப்புறத்தை பாக்குறதுக்கு ஒரு சைடா இருக்கிறது இல்ல உள்ள அமுங்கி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: நேர்களை கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல்

0: we're going to try to take her to the park again today. But yeah, I mean, it was an awesome birthday. I mean, she blew out her candles. She made a wish. So I hope her wish is to behave better. But if not, yeah, I mean, today's a new day for her, so.
1: Hopefully Shai will get to the park at some point. Elsewhere in the fourth round, or to the fourth round, Jessica Pegula is through. American fourth seed dropped just four games against Jessica Buzas-Maniero. Seventh seed Coco Gauff is into the second week at Wimbledon, as too is the former champion Barbora Krejcikova. There was also a win for Karolina Muchova. The 11th seed Belinda Bencic needed three sets to overcome Anna Kalinskaya. And the American 16th seed Iva Jovic is also through. She could be one to watch next week, Mike.
2: Thanks very much, Dalith. That is it for Wimbledon Update for today. Join us next time.
3: நேர்கள் இதுவரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரமேறுமொழி 35 நொடிகள் இருக்கும். சோ நேர்கள் எல்லாருக்குமே ஒரு கூல் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. வணக்க மக்களே, ஷோல எஸ் ஸோ வாழ்க்கையில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம என்னெல்லாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கடகடன்னு அதை பண்ணிடலாம். பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரமா வந்து சம்பாதிக்கவே முடியாது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. எஸ் ஸோ பொறுமையை அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு எப்படிலாம் இருக்கிறதே இல்லை. ஆஹா, பொறுமையா, எனக்கு அது கொஞ்சம் கூட வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் அந்த பொறுமைக்கு அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பொறுமையோடு நம்ம காத்துட்டு இருந்தா எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம். பொறுமையாக காத்திருந்தால் கடைசி நிமிடத்திலும் மாற்றங்கள் உண்டு அப்படின்றதுதான் உண்மை. சோ நீங்களும் இனிமேட்டு எதுலையும் அவசரப்படாம ரொம்ப பொறுமையோட காத்துட்டு இருங்க, வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாசிட்டிவான வைபோட நம்ம வணக்க மக்களை ஷோக்குள்ள போலாம். எஸ் நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. எங்களுடைய எஃபி க்வெஸ்டனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஆல்ரெடி நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூட எஃபி பேஜ்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் க்வெஸ்டின் சொல்றேன். சோ இனிய டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ், சோ சர்வதேச கூட்டுறவு தினம். சோ அதுக்கு ரிலேட்டடா தான் உங்களுக்கான க்வெஸ்டன் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் சர்வதேச கூட்டுறவு தினம் முதன் முதலாக எந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது? மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் சர்வதேச கூட்டுறவு தினம் முதன் முதலாக எந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது? சோ இதை கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய உங்களுடைய அந்த எஃபி பேஜுக்கு போயிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் சீக்கிரமா டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நானும் யாரெல்லாம் டைப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஆவலோடவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்க நிகழ்ச்சியில உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கூலா இருக்கு இல்லையா. சோ சிலு சிலு சிலுன்னு ஒரு சாங் வருது வனமகன் திரைப்படத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி சில ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்ஸ் இருக்கு.
5: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்
6: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2nd கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் ரத்னா தியேட்டர் அருகில் அண்ணா சாலை பாண்டிச்சேரி.
7: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
8: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
7: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
9: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: 7:44 வணக்க மக்களை ஷோவா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த சர்வதேச கூட்டுறவு தினம் பொருளாதார சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்காகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதாகவும் அது மட்டும் இல்லாம சமூக நீதி உள்ளடக்கம் எல்லாத்தையும் சேர்த்து உறுதி செய்யறதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த தகவலோட நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 7:49 நிமிஷம் ஆயாச்சு.

வணக்கம் மக்களே, ஷோவில் இருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு தகவல். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஒர்க் அசிஸ்ட் 8, ட்ரீட்மெண்ட் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மின் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம் 35 இடங்கள் காலியாக உள்ளன. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அப்படின்னா ஐடிஏ இல்லைனா டிப்ளமோ அல்லது பிஇ அல்லது பிடெக். ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது 4/7/2026 இன்றுபடி 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வும் உண்டு, உடல் தகுதி தேர்வும் உண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tifr.res.in இந்த ஒரு இணையதள முகவரில் தான் நீங்கள் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு தான், அதாவது 4/7/2026. ஸோ இன்றைய கடைசி நாள். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: ஏழு மணி 55 நிமிடம் 18 நொடிகள் ஆயாச்சு. ஸோ என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம வணக்க மக்களை ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் சர்வதேச கூட்டுறவு தினம் முதன் முதலா எந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, 1923 தான் முத முதல் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. கோவிந்தம்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், மகேஸ்வரன் உமா, அன்பு கெடார்லிருந்து தில்லை ராஜன், பொன்னியமேடிலிருந்து வன்னே கணேசன், வி ஆர் செந்தில் முருகன் கடலூர்லேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பெரியவளையம்லேருந்து சாந்தி ரவிச்சந்திரன், ராமகிருஷ்ணன் கொழும்பம் கொண்டான்லேருந்து, அன்பராணி சென்னையிலேருந்து, லூயி செல்வராஜ் கோவையிலேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், எரவஞ்சேரியிலேருந்து ஷாகுல் அமித், வீரதுரை அரியலூர்லேருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவி கௌசுமி அவங்க வந்து சத்தீஸ்கர்லேருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆன்சர் அப்படியே டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜய ராகவன் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. விவேகானந்தன் அவரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்மளோட நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ இன்னும் யாருக்காவது பேர் விட்டு போயிடுச்சு அப்படின்னா, இன்னும் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டோன்ட் வரி. ஸோ டெய்லியுமே உங்களுக்கான எஃபி க்வெஷ்சன்ஸ் இருக்குது நம்மளோட வணக்க மக்களை ஷோவில். ஸோ தொடர்ந்து டைப் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டாக உங்களுக்காக ஒரு சாங் வருது, சூப்பர் ஹிட் சாங் டிராகன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்மளோட அடுத்த ஷோ என்ன அப்படின்னா, ஊர் ஊரா சுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எந்த ஊரை நம்ம போய் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம புதுவை ஷோக்காக.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜாகர்தாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் இந்தோனேஷியாவின் வரலாற்று சிறப்புமிக்க யோக்யகர்த்தா நகருக்கும் செல்லவிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என்றும், தொடர்ந்து நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமரை திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலா நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான இந்தியாவின் அமிஸ்டாட் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டிற்கான இந்தியாவின் உதவிகள் தொழில்முறை தரத்துடன் சிறப்பாக வழங்கப்படுவதை பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளனர். ஆதார் மூலமான அங்கீகார கோரிக்கைகளின் ஏற்பு நிலை குறித்து உடனுக்குடன் தகவல் பெற ஏதுவாக பொதுமக்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்ளும் வசதி கடந்த 1ஆம் தேதி முதல் ஆதார் செயலியில் வழங்கப்படுகிறது. இந்த இலவச வசதி 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் தனி அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழுக்கு மகுடம் சூட்டிய மாநிலம் புதுச்சேரி என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் போலி மருந்து ஊழலை கண்டித்து வலுவான இயக்கம் நடத்தப்படும் என்று சிபிஎம் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ONGC CSR நிதி மூலம் கட்டப்பட்டுள்ள மிதிவண்டி நிறுத்துமிடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேற்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாம சுகமாக இருக்க இப்போ ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு 8:03 நம்ம புதுவை நிகழ்ச்சியில இங்க நான் ஸ்டூடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய இன்னொரு ஆர்ஜி ஒரு சூப்பரான ஸ்பேஸ்ல நம்ம கூடவே பேச போறாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல அவங்க யாரு எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய பியூட்டிஃபுல் ஆர்ஜிஸ். சோ அந்த வகையில இன்னைக்கு யார் போக போறாங்க அப்படின்றத பத்தி ஒரு பெரிய சஸ்பென்ஸோட உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800

0: 4252 மின்துறை புதுச்சேரி.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நம்ம புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 8:08 ஆயிட்டு இருக்கு. சோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுடைய ஆர்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. சோ கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால்.

0: ஊர்ல இருக்கீங்க?
1: நாங்க நீண்ட நாளா இந்த ஊர்ல இருக்கிறோம்.
0: சரி ஓகே. இங்க உங்க ஊரோட பேரை வந்து சொல்லுங்க.
1: எங்க ஊர் பேர் குருவிநத்தம்.
0: ஓகே. குருவிநத்தம் அப்படின்றதுனால எதனால ஒரு வித்தியாசமான ரீசனால குருவிநத்தம்னு பேர் வந்ததா?
1: தெரியல, அதுக்கு பதினாலும் சரியா தெரியல. ஆனா பயங்கரமான இயற்கை சூழலோட இருந்த ஊரு. தானிய புயலுக்கு அப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போயிச்சு. பைபாஸ் இந்த பிளாட் போட்டதுனால விவசாயம் அழிஞ்சு போயிச்சு. விவசாயத்தை நம்பி இருந்த ஊர் இது. நம்ம ஊர்ல கோயில் இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது.
0: சரி, இப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப வருஷமா தலைமுறையா இங்க இருக்கீங்க சரிங்களா? இப்ப வந்து நீங்க சின்ன பிள்ளையில இந்த ஊர் ஒரு மாதிரி பாத்துருப்பீங்க. இப்ப இந்த ஊர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க?
1: எல்லாரும் வெளியூர் டவுனுக்கு வேலைக்கு போறாங்க, ஆனால் டெவலப் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே விவசாயத்தை நம்பி இயற்கை நம்பிதான் இருந்தோம். ஏரியில குளிப்போம், குளத்துல குளிப்போம், குளம் மீன் வளர்க்குறாங்க, குளத்து தண்ணி எல்லாம் குளிக்க முடியல. ரெண்டாவது நிறைய இயற்கையா கிடைக்க வேண்டியது எதுவுமே இங்க கிடைக்கல.
0: இப்போ விவசாயத்தை நம்பி என்ன வகையான பயிர் வகைகள்லாம் வந்து இங்க வந்து விவசாயம் பண்றாங்க?
1: புஞ்ச நிலம் நஞ்சவரை இருக்கு, நெல் அதிகமா நடுவாங்க நம்ம ஏரியாவில. புஞ்ச மல்லாட்டம் மரவெளி அந்த மாதிரி இது நிறைய போடுவாங்க. நிறைய தென்னந்தோப்பு இந்த ஊர் இது. காணியா புயலுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. இப்ப நீர் வளம் பிரச்சனை இல்ல. வாய்க்கால் ஏரியா எல்லாம் அப்படியேதான் இருக்குது. பழைய மாதிரி சுத்தமா இல்ல. பழையபடியா எல்லாமே விவசாய வேலை செஞ்சுட்டு ஏரியில குளத்துல தான் குளிப்போம். நான் சின்ன பையனாக கூட குளத்துல தான் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கே போவேன். இப்ப அந்த மாதிரி செய்ய முடியல. மீன் வளர்த்து தண்ணி எல்லாம் மாசு பண்ணிட்டு அவ்வளவுதாங்க அந்த ஊரோட இது.
0: சரி, இப்ப வந்து திருவிழாக்கள்லாம் வந்து என்ன வகையான திருவிழாக்கள் வந்து நீங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவீங்க?
1: எங்க ஊர்ல 10 நாள் திருவிழா நடக்குங்க. 10 நாள் ஆடலும் பாடலும் கூத்து டிராமா எல்லாமே உண்டு. துரோதி அம்மன் கோயில் இருக்குதுங்க. சித்திரை 1க்கு குளத்து அங்க சந்தி அம்மான்னு ஒரு கோயில் இருக்கு, அது தெப்ப திருவிழா நடக்கும். அங்கேயும் ஆடலும் பாடலும் எல்லாமே சிறப்பா இருக்கும். எங்க ஊருக்கு நம்பர் 1 அந்த தஞ்சை கோயில் திருவிழா தான், சித்திரை 1ல. அதுக்கு அடுத்தபடியா ஐநா கோயில் குதிரை விடுவாங்க. 6-7 கோயில் இருக்குது.
0: அப்படியே வருஷம் இருப்பீங்க.
1: புத்து கோயிலும் ஒண்ணு இருக்குதுங்க. அதுக்கு 3 நாள் திருவிழா நடத்துவாங்க. 3 நாள் அந்த ஆடல் பாடல் டிராமா இதெல்லாம் நடக்கும். இப்ப 2 வருஷமா அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்றதால பாளையம் பண்ணி வச்சுக்கிறாங்க. திருவிழா இல்ல.
0: இப்ப வந்து திருவிழா தாண்டி இப்ப இந்த பொங்கல் சுதந்திர விழா அது மாதிரி சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவீங்களா? பொங்கல்லாம் எப்படி என்ன அளவுக்கு இருக்குங்க?
1: பொங்கல் வந்து குடும்ப எல்லாருமே ஊர்காரங்க பூரா அங்க பெரியாண்டர் கோயில்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அங்க ஊர்காரங்க பூரா ஒட்டு மொத்தமா பொங்கல் வச்சு மோளம் வச்சுக்கணும். ஊடு ஊடா கொண்டு வந்து வீட்டுல விட்டு போவாங்க. அது ஊரார் வேலை. அதுவும் சிறப்பா நடக்கும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு மேத்துவாங்க. மந்தகாரன் ஒரு இடம் இருக்குது, அங்க எல்லா மாட்டையும் ஓட்டி போய் மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அழகு பட்டி ஓட்டி வருவாங்க. அந்த வேலையும் நடக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் இயற்கை குறைஞ்சி போயிடுச்சு. சோப்பு அதெல்லாம் இல்ல. ரெண்டு எங்க ஊருக்கு எடுப்பே வந்து மேற்கையும் கிழக்கையும் புளியந்தோப்பு இருந்ததுங்க. ஊரை சுத்தி அவங்கவுங்க நிலத்துல தென்னை மரம் இருந்தது. அதெல்லாம் அழிஞ்சிட்டு தானிய புயலுக்கு அப்புறம். அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. வெளியூர்ல இருந்து வந்து
0: பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ஒரு சில, அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் டவுன் பிரெஞ்சு கல்ச்சர்னு இருக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு நகர வாழ்க்கையா இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க?
1: எங்க ஊர்ல இப்ப வந்து 3 இல்ல 5 கிலோமீட்டருக்குள்ள 3 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. மகாத்மா காந்தி இருக்குது, அறுபடை வீடு இருக்குது, அதே மாதிரி மெடிக்கல் ட்ரைனிங் காலேஜ் இருக்குது. நிறைய 5 இருக்குது. மெடிக்கலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எங்களுக்கு. அதே மாதிரி விவசாயம் குறைய குறைய எல்லாருமே அங்க கூலி வேலைக்கு போயிட்டாங்க. 300-400 ரூபாய் கூலிக்கு இங்க இருக்கிறவங்க பூரா டவுன் நம்பிதான் இருக்கிறாங்க. அது இது எங்களுக்கு கிட்டே இருக்குதுங்க. 5 கிலோமீட்டர்ல மணப்பட்டுல ஒரு பீச் இருக்குது. அங்கத்தை விட இங்க நல்லாவே இருக்குது. ஃப்ரீயா இருக்கும், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. கடைக்கெல்லாம் 2 நாளைக்கு சனி ஞாயிறு நிறைய டவுன்ல இருக்கிறவங்க வெளியூர்ல இருக்கிறவங்களும் அங்க வராங்க மணப்பட்டுக்கு. நாங்க டவுனுக்கே போக வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் போறோம்.
0: சரி, உங்க ஊர்ல வந்து கிடைக்காத பொருள் இது, இது நம்ம ஊர்ல கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. டவுனுக்கு இணையா இருக்குது. பக்கத்துல பாகூர் அங்க தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, ரீஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கொம்யூன் பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு. 1 கிலோமீட்டருக்குள்ளே அனைத்து வசதியும் எங்க ஊருக்கு இருக்குதுங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் கடலூர். அதை விட என்ன எல்லாமே கடலூர் வழியா வந்தாங்க. வந்து 5 கிலோமீட்டர் தான் பைபாஸ். எப்படி போய் வந்தாலும் விவசாய பொருள்லாம் எங்க ஊர்ல அங்கதான் உழவர் சந்தையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாயங்காலம் வரைக்கும் நேச்சுராவே கிடைக்கும். எதுவுமே கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்கிற ஊர் எங்க ஊரு. அதே மாதிரி இங்க இருந்து 22 கிலோமீட்டருங்க பாண்டிச்சேரி. கரெக்டா 22 கிலோமீட்டருங்க டவுன். டவுனுக்கும் போறாங்க வராங்க, ஒரு பிரச்சனை இல்ல.
0: விழுப்புரம்
1: 40 கிலோமீட்டருங்க இருந்து பாக்கம்

0: எல்லாருக்கும் அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க சனி. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு எந்த ஊருக்கு எந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாவே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஊரை பத்தி சொல்றதுக்கு ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டயே பேசலாம். ஐயா வணக்கம்,
1: சொல்லுங்க
0: உங்க பேர். சொல்லுங்க.
1: என் பேர் ராஜி.
0: எத்தனை வருஷமா வந்து

0: country. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch several development projects in Rajasthan and Gujarat today to inaugurate country's first greenfield integrated refinery cum petrochemical complex in Balotra. Gujarat anti-terrorist squad arrests 8 people associated with Pakistan-based terror outfit Jaish-e-Mohammed. Centre reviews below normal rainfall situation and potential drought conditions in certain areas across country due to El Nino. IMD issues a red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Goa, Maharashtra and Odisha for today. In FIFA World Cup, Argentina enter round of 16 after defeating Cabo Verde in a thrilling 3-2 encounter at Miami. Egypt also cruise into pre-quarterfinals and men in blue to take on England in second T20 in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம பொதுவை நிகழ்ச்சி, நம்ம பொதுவை நிகழ்ச்சி. பியூட்டிஃபுல்லான ஆர்ஜே சாண்டியோட எங்கிருந்து போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குருவி நத்தம் பகுதியில போயிட்டு இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம்.
8: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. குருவி நத்தம் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் குணசேகரன். நான் பாவூர் பொம்மியம்பேந்துல பில் பண்ணிருக்கேன்.
8: சரி, ஓகே. அப்பனா உங்களுக்கு ஊரை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்.
9: நிறைய தெரியும்.
8: சரி, ஒரு எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
9: நான் வந்து ஒரு 50 வருஷமா இருக்கேன்.
8: ஓகே, அப்ப கிட்டத்தட்ட பிறந்ததுல இருந்து நீங்க இருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப இந்த குருவி நத்தம் அப்படின்றதுக்கு மத்த ஊர் பேரோட கேட்கும் போது வித்தியாசமா இருக்கு இல்லையா? எதனால இந்த பேரு?
9: அது எனக்கு தெரியலங்க.
8: இருக்கும்
9: இப்ப வந்து அதுக்குமே வந்து இந்த குறவர் எல்லாம் வேணும் தெரியுமா? அவங்களாம் வந்து இங்க குடியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தைகளும் செத்துக்குவாங்க. அதுல நிறைய இருப்பாங்க. இயற்கையா இருக்கும். வச்சுக்கிட்டு போறதுக்கு இயற்கையா இருக்கும். தங்கத்துக்கு தானா புயல வந்து 2011 வந்தது. அந்த தானா புயல பிறகு இந்த இயற்கை சட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. தானாவே மரங்கள்லாம் ஏமாத்தான் அழிஞ்சு போயி இப்ப வந்து முக்காவாசி எப்படின்னா ஒரு 75% மரம் எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு.
8: சரி, இப்ப உங்க சுத்தி இருக்கிற நீர்வளங்கள் பத்தி?
9: நீர்வளம் வளமான ஏரியா, முப்பகம் நெல் வலையும். இது வந்து திருவத்தை வந்து வெஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் சைடு ஃபுல்ல இயற்கையானாக்கா அது அது என்ன சொல்றதுன்னா குஞ்ச நிலம். குஞ்ச நிலத்தை வந்து மல்லாட்டை, மரவள்ளி, கிழங்கு வகைகள், கீரை வகைகள் அனைத்தும் பயிரிடலாம். கரும்பு, கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் உண்டு. அந்த வெஸ்டர்ன் சைடு வந்து மேற்கு சைடு வந்து குஞ்சது மேற்கு நெல் நெல்லுதான், மூக்காக நெல்லுதான் நடுவாங்க. மூக்காக நெல்லுனா விவசாயம் நல்லா

0: வடமலை ஏரியாதான். ஆனா சமீபத்து காலத்துல இந்த பைப் ரோடு வந்த பிறகு அவங்க அந்த நிலத்து புள்ள பிளாட் போட்டு
1: வச்சிருக்காங்க.
0: இப்ப விவசாயம் கொஞ்சம் 50% கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு.
1: இப்ப வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஊர் ஒரு மாதிரி பாத்துருப்பீங்க. இப்ப வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி பாக்குறீங்க?
0: டிஃபரன்ஸ்னா அப்ப அந்த காலத்துல வந்து குடிசை வீடுகளா இருக்கும். பொங்கல்ல வந்தாக்கா ஒரு மாசம் முன்னாடி பெண்கள் வந்து இந்த குடிசை வீட்டை வந்து மண்ணு போட்டு சாணி போட்டு மாதிரி சாணியம் போட்டு மொழிகி வாசல குழம்புடுவாங்க. அந்த மார்கழி மாசம் காலைல எல்லா பெண்களும் காலையில வந்து 4 மணிக்கு குழம்பு போட்டு சாணி வச்சு பூச்சி நிக்க அந்த

0: பொங்கல்லாம் வந்தாக்கா ஒரு மாசம் முன்னே அந்த பெண்கள் வந்து இந்த குளிச்சை வச்சு வந்து மண்ணு போட்டு சாணி போட்டு மாதிரி சாணியம் போட்டு மொழிகி வாசல குழம்பு விடுவாங்க. அந்த மார்கழி மாசம் உள்ள காலைல எல்லா பெண்களும் காலைல இருந்து 4 மணிக்கு குழம்பு போட்டு சாணி வச்சு பூச்சி நிக்க அந்த பூவை வைப்பாங்க. இயற்கையான பார்த்து நல்லா இருக்கும். மண்ணை குழம்பெல்லாம் போடுவாங்க, கலர் குழம்பு போட்டு பார்த்துட்டு எல்லா வீட்டு பொங்கல் வந்தாலே பெரும்பொங்கல் வந்து பெரும்பாலும் பெரியவண்டர் கோயில்கள் இருக்குது, அதுல வந்து அனைத்து பேரும் வந்து அந்த குழந்தைக்கோசம் பெரும்பொங்கல் வைப்பாங்க, வீட்டுல வைக்க மாட்டாங்க. பொங்கல் வைச்ச உடனே இந்த உடுக்க சத்தம் பம்ப சந்தைக்கும் போய் வீதி வீட்டே கொண்டு போய் அவங்க என்ன வீட்டுக்கு போனா விட்டு வந்துருவாங்க. மறுநாள் காலையில வந்து எல்லா வீட்டுலயும் மாலை இருக்கும், ஒரு வீட்டுக்கு 4 மாலை 5 மாலை வச்சிருப்பாங்க. காலை இருந்த உடனே எல்லா மாலையும் வந்து செட்டி குளம் புரியல, பெரிய ஏரியா குளம், அது தண்ணி தெளிவா நல்லா இயற்கையா இருக்கும். அந்த தண்ணி இருக்கும்போது மாலைலாம் குளிப்பாட்டி கண்ணு எல்லாம் குளிப்பாட்டி பரந்தாங்கல் பூசி ஒப்பாந்த கட்டி கரெக்டா மணி 3 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள வீட்டுல வந்து அவங்க பொங்கல் வைத்து பெரும்பொங்கல் சிறப்பா கொண்டாடி 6 மணிக்கு மாடு மாட்டுவாங்க. மாடு மாட்டும் போது அனைத்து வீட்டுக்கு மாடுகள் எல்லாம் போவோம். மாட்டு வண்டி பொதுமக்கள் எல்லாம் ஏறிக்கணும், சின்ன பசங்க தெரியுங்க, பொங்கலோ பொங்கல் கட்டி போவாங்க, பார்க்கறதுக்கு ஃபேமஸா இருக்கும். மறுநாள் செய்வாங்க பொங்கல் மறுநாள் கரிநாள், அதுதான் செய்வாங்க. இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தென்பெண்ணையாறு, அந்த தென்பெண்ணையாற்றுக்கு போய் அளக்கும் காலையில போய் எல்லாமே நைட் பொங்கல் வச்சாங்கள அந்த பொங்கல் சோறு எடுத்துக்கணும், தண்ணி எடுத்துக்கணும், போய் பெண்கள் பக்கம் ஆண்கள் பக்கம் கபடி கோகோ விளையாடு. அப்ப வந்து மணல் ஏரியா பெருசு, இயற்கை சீட்டம் எல்லாம் இயற்கையா இருக்கும். ஒரு பக்கம் தண்ணி பொழி இருக்கும், குளிச்சுட்டு கரெக்டா அந்த விளையாடி கிளாடி குளிச்சு கொஞ்சம் களை குச்சி எடுத்து எல்லாம் குளியில் போட்டுட்டு கரெக்டா 3 மணிக்கு மேல வீட்டுக்கு வருவாங்க. கரிநாள் முடிஞ்சவொடனே வெறுநாள், திருநாள் வந்து ஃபேமஸான ஏரியா, அந்த வந்து ஆத்தி வாழ்ந்து சேரு, அதுல வந்துனாக்கா சுற்றுப்பள்ளி கிராமம் ஃபுல்லா எல்லாம் கிளம்ப வரும். ஒரு 5 கிராமத்து சாமி கூட ஊர்கலமா வந்து அபிஷேகம் பண்ணி திரும்பி மறுபடியும் சாமி தோட்டி கரெக்டா ஒரு 7 மணிக்குள்ள அந்த ஏரியாவுக்கு போயிடும். ஃபேமஸான பள்ளிக்கரும்பு துள்ளிக்கிழங்கு, இது ஃபேமஸான ஏரியா, அது அந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸ்.
1: பாண்டிச்சேரியில இந்த திருவிழா இப்பதான் நான் புதுசா கேள்விப்படுறேன் அப்படின்னு
0: நினைக்கிறேன். தென்பெண்ணையாறு போறதுல எங்களுக்கு ஃபேமஸ், அதான் ஆத்து
1: திருவிழா தான். வேற என்ன திருவிழா எல்லாம்
0: வந்து குறிநாத்துல இருக்குனாக்கா சித்திரை 1க்கு வந்து செஞ்சி கோவில் திருவிழா நடக்கும். எப்ப அது ஒரு நாள் திருவிழா செம ஃபேமஸா இருக்கும். காலைல இந்த கூழு ஊத்தி கரகம் வந்து கூழு ஊத்தி சாயந்திரம் வீதி சாமி வரும். அதுக்கு முன்னாடி வந்து ஆடலும் பாடலும் கட்சி வைப்பாங்க. சுற்றுப்பள்ளி கிராமம் புள்ள எல்லாம் ஒரு 5 கிராமம்
1: யாரெல்லாம் ஆடலும் பாடலும் பாக்கணும்ன்றீங்களா எல்லாம் வந்துருக்கேன்.
0: ஆமா எல்லாம் வந்துருவாங்க. அது இந்த வால்பூர் சாட்சி வீடு அந்த 1 கிராமத்தை ஒட்டினாக்கா கும்பல் அதிகம் ஓவரா இருக்கும். ஒரு 5 கிராமத்துல இருந்து வரும், ஒரு 1000 1500 2000 3000 பேர் கூட வசிப்பாங்க. அது அது ஃபேமஸ் பிளேஸ். அது வந்து தெப்ப. அது பிறகு வந்து அந்த பேரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்குது, அது வந்து சித்திரை பௌர்ணமிக்கு ஒரு நாள் திருவிழா, அது சிம்பிளா தான் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து ஆடி மாசம் வந்து ஃபேமஸான கோவில் நெருப்பு, அது வந்து அந்த ஊர்ல இருக்கிற உபயத்துக்காரு புள்ள 10 நாள் உபயம் செய்வாங்க. 10 நாள் உபயத்துக்கும் கச்சேரி வைப்பாங்க, மகாபாதம் படிப்பாங்க. ஒன்பது வந்து நெருப்பு சூரியா நெருப்பு வைப்பாங்க. அதனால வந்து மஞ்சள் நீர் நிகாண்டி விடா இது நடக்கும். ஐஎச் மாசம் வந்து கடல் திருவிழா, அது 3 நாள் ஓபியம், அது ஃபேமஸா இருக்கும். இதான கோயில்
1: திருவிழாவே
0: இருக்கும்.
1: இப்ப வந்து ஃபேமஸா நீங்க வந்து இந்த ஊர்ல விளையாட்டு எல்லாம் வந்து எவ்வளவு ஃபேமஸா விளையாடுவீங்க, என்ன வகையான விளையாட்டுகள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும், இங்க இருந்து எத்தனை விளையாட்டு வீரர்கள் வந்து என்னென்ன துறையில வந்து போயிருக்காங்க அப்படின்னு?
0: விளையாட்டு ஆட்சியில வந்து பல பசங்க வந்து ஆய்க்கில போய் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி போலீஸ் போலீஸ் போயிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஆகிக்கிறாங்க, பாண்டிச்சேரி போலீஸ் ஆகிறாங்க, எல்டிசி போலீஸ் ஆகிக்கிறாங்க. ஆய்க்கில நம்ம ஆய்க்கி ஆமா ஃபேமஸ் ஆய்க்கி கோச்சில் ஒருத்தருங்க இருக்கிறாரு. அவரு இப்ப அவர் வந்து ஸ்டேடியத்தில் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஊக்கி நீக்கி நல்லா பார்க்கலாம், ஆரோக்கியமா இருக்காங்க, படிக்கலாம்.
1: இப்ப வந்து பொங்கல்ல கபடி அப்படின்னா
0: வைப்பாங்க. ஒரு 5 வருஷம் முன்ன கபடி எல்லாம் இருந்தது, டீம் எல்லாம் இருந்தது. சில வந்து பிரைஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு
1: நீங்க அது மாதிரி ஏதாவது
0: விளையாடி ரசிச்சுக்கலாம்.

0: கோபம் வருமா வச்சுக்கோ.
1: ஓகே, இப்ப ஹாக்கிக்கும் நீங்க வந்து முதலிடம் கொடுக்குறீங்க.
0: ஆமா, ஹாக்கில பசங்க மொத்தம் வேலை வாய்ப்புல போகிறாங்க.
1: சரி, ஓகே. இப்ப வந்து உங்க ஊருக்கு என்னென்ன வகையில இருந்து வரலாம்?
0: நம்ம ஊருக்கு வந்து பாவூர்ல, பக்கத்துல பாவூர் டவுன் எங்களுக்கு. அங்க வந்து முக்கியமான மெயின் ஆபீஸ் ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹாஸ்பிட்டல் சென்டரு, ஹெல்த் சென்டரு, அதுக்கடுத்தது விக்னரி ஹாஸ்பிட்டல், தாலுகா ஆபீஸ் மெயின். குத்துவை கிராமத்துக்குள்ள மூணு தொகுதிக்கு தாலுகா ஆபீஸ் மெயின். அதுக்கடுத்து பொம்மின் பையன் ஆபீஸ், ரீஸ் ஆபீஸ், பிடபிள்யூ போலீஸ் பொதுப்பணித்துறை ஆபீஸ், இது அனைத்தும் போலீஸ் ஸ்டேஷன் அனைத்தும் அணுகலாம். நாங்க ஏதாவது முக்கியமான பொருள்கள் வாங்கினாக்கா அங்கெல்லாம் போகணும். 2 கிலோமீட்டர் இருந்தது, புரியத்தான் 2 கிலோமீட்டர் அங்கெல்லாம் போகணும்.
1: கன்னியாகுமரி
0: பாவூர் பிரிவினத்தம், இப்ப கடலூர் இருந்து பார்த்தா அங்கிருந்து 5 கிலோமீட்டர் பிரிவினத்தம்.
1: விழுப்புரம்
0: ஒரு பைபாஸ் இருந்து புடிச்சு வந்தா ஒரு 32 கிலோமீட்டர் பிரிவினத்தம்.
1: 21 கிலோமீட்டர் விவசாயம், கிராம வாழ்க்கை அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க? நீங்க அங்க எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா போவீங்க?
0: அதாவது டவுன் கிராமத்து பார்த்தா கிராமம் தான் முக்கியம். இயற்கையான ஆனா வந்து அங்க இப்ப எல்லாமே டவுன்னா உள்ளேதான். ஏதோ காசு வாங்கணும், காசு சுத்தம் வாங்கணும். இல்லைன்னா ஒரு கீரை வாங்கினா ஒரு முருங்கை வாங்கினா பக்கத்து வீட்டுல எடுத்துக்கலாம், அங்க வாங்க முடியாது. எதுக்காக காசு சுத்தம்
1: வாங்கணும்,
0: உறவு இருக்காது. பக்கத்து வீட்டுல நடக்குன்னு தெரியாது, ஏன்னா டவுன் அது. ஆனா கிராமத்துல வந்து எல்லா வசதியும் உண்டு.
1: சரி, ஓகே. பீச்சுக்கெல்லாம் போவீங்களா?
0: பீச்சுக்கு போவான். நான் இருந்தாலும் பீச் வந்து இங்கே நம்ம இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து மணப்பட்டு ஒரு பீச்சு ஒண்ணு இப்ப வந்து ஓபன் ஆயிடுச்சு. அது வந்து சுற்றுப்புற கிராமம் ஃபுல்லா சைனர் ஃபுல்லா எல்லாமே வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, வயசான வராங்க, குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே வராங்க. நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு.
1: சரி, எஃப்எம்லாம் கேட்டுங்களா?
0: எஃப்எம் கேப்பான், எவ்வளவு கேப்பான், டைம்ல கேப்பான்.
1: சரி, ஓகே, தொடர்ந்து கேளுங்க. இவ்வளவு நேரம் உங்க ஊரை பத்தி சிறப்பா எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு, உங்களோட விழாக்கள் வாழ்க்கை முறைன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க.
1: மக்களை தொடர்ந்து இணைவிருங்கள். இது நமக்கு உதவி ரெயின்போ 102.8.
2: தேங்க்யூ சாண்டி. பயங்கரமா நிறைய குருவி நத்தத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து பேசலாமோ, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
4: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
7: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
8: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
9: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
8: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 8:47, 24 மணித்துளிகள் ஆயிட்டிருக்கு. சோ எக்ஸாக்டா நம்மளுடைய ஆர்ஜே சாண்டி வந்து குருவினத்தம் பகுதியில இருந்து அங்க நிறைய என்னென்ன பெருமைகள்லாம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு விளக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குருவினத்தம் பகுதி பத்தி பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: சரி சிவராஜ், நான் வந்து பாண்டிச்சேரியில பார்லி கம்பெனிலே சோவரம் ஒர்க்
3: பண்றேன். இப்போ வந்து குருவினத்தம் பகுதியில இருக்கீங்க இல்லையா, ஸோ குருவினத்தம் பகுதி பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. பர்சனலி நீங்க யோசிக்கும் போது உங்க ஊரை பத்தி என்ன தோணும்?
4: குருவினத்தம் வந்து நான் வந்து ஒரு 30-34 வருஷமா இருக்கேன். பிறந்ததுல இருந்து தான் இருக்கேன். கோழிக்கு அப்பா தாத்தா காலத்துல இருந்து எல்லாம் இருந்திருக்கோம். எங்க ஊர்ல வந்து விவசாயம் தான் ஃபேமஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஹாக்கி பேக்கிங் சொல்லிட்டு இப்ப இளைஞர்கள் வந்து ஹாக்கி மூலமா வர ஜென்ரேஷன் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல இப்ப இன்னைக்கு வந்து டோர்னமெண்ட் நடக்குது நம்ம ஊர்ல, 3-4 ஆல் இந்தியா மேட்சிங் போட்டி நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இப்ப இளைஞர்கள் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துட்டு டெலிவரி படுத்திட்டு இருக்காங்க. ஃபேமஸ் விளையாட்டு விவசாயம். முன்னாடி திருவிழா ஆத்து திருவிழா ஃபேமஸா இருந்தது, இப்ப ஆத்துல மண்ணும் இல்ல திருவிழாவும் இல்ல பைப் அப்படின்னு.
3: சரி ஓகே. இப்ப வந்து நீங்க இப்போ வேலை செய்யுங்க இல்லையா, சார், நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊரை பாக்குறீங்க, திருப்பி நீங்க இந்த ஊருக்கு வரீங்க, இந்த டிஃபரெண்ட் இருக்கு, அந்த ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
4: காலையில நம்ம கிராமத்தை விட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிட்டி உள்ள போயிட்டு அந்த வண்டி சத்தம் சுற்றுச்சூழல் எல்லாம் பார்த்துட்டு

0: நம்ம ஊர்லயே காலையில விவசாயத்தை பண்ணிட்டு நம்ம ஊர்லயே இருந்துடலாம், மனசு நிம்மதியா, கொஞ்சம் வருமானம் வந்தாலும் நம்ம ஊர்லயே நிம்மதியா இருக்கோம், வாழ்ந்துடலாம்னு போனோம். இங்க வந்து டென்ஷனா இருக்கும், காலையில டிராபிக் மாட்டிக்கிட்டே 9 மணிக்கு போய் அட்டனன்ஸ் போடணும், டார்கெட் முடிக்கணும், அது இதுன்னு. நம்ம நிலம் இருந்தா நம்ம நிலத்துல பயிர் வச்சுட்டு காலையில நிலத்துக்கு போனோமா, ஒரு 12 மணிக்கு வீட்டுல வந்து படிச்சு போனோமா, திரும்ப சாயங்காலம் நிலத்துக்கு போனோம், இயற்கையோட கலந்து வாழ்ந்து நல்லா இருக்கும்.
1: அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து அந்த விவசாயம் அதெல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு இது தோணுது.
0: ஆமா,
1: இன்னும் பல இளைஞர்களோட எண்ணம் வந்து இது மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா இந்த ஆசை வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ஓகேவா? உங்க ஊரை பத்தி கேட்டவொடனே ஒரு ஸ்வீட்டா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மக்களே, இது மாதிரி நீங்க வந்து பிரிவினக்கம் பகுதியை பத்தி இந்த டீடைல்ஸ் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த ஊருக்கு நீங்க வரணும் அப்படின்னு யோசிச்சு நீங்க வந்தீங்கனாலுமே ஒரு சிட்டி உள்ள இருந்து ஒரு கிராமத்துல வரும்போது ஒரு டிரான்ஸ்மிஷனை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். சுத்தி காத்து, அழகான சத்தம், வயல்வெளி, பூச்செடி, வாழை மரம், தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு, வாய்க்கால், ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த பகுதிக்குள்ளதான் நீங்க வந்து வருவீங்க. காலையில யாருன்னா ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வண்டி எடுத்தீங்கன்னா நேரா குருவிநத்தம் பகுதிக்கு வந்துருங்க. இங்கே சுத்தி இருக்கிற பகுதிகளை பார்க்கும் போது கண்ணுக்கு குளிர்ச்சியா தகதகன்னு ஜாலியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் யோசிச்சேன் அப்படின்னா வயல்வெளி நீர்மூட்டுன்னு எனக்கு பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ இந்த குருவிநத்தம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம புதுவை ஷோக்காக. நான் இப்ப உங்களுக்கு டாடா சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜி தீபா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை பை சொல்லிக்கிறேன். இன்னொரு ஷோல இன்னொரு ஊரை பத்தி சுவாரஸ்யமா உங்க கூட தகவல்களை ஷேர் பண்ற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே சாண்டி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: ஓகே, தேங்க்யூ சாண்டி. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தனத்தில் இருக்கோம். இனி கண்டிப்பாக உங்களை எல்லாருமே வந்து குருவினத்தம் அந்த கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி மூலயமாக. ஸோ மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு நேர்வாக பாடல் கொடுக்குறோம். அரண்மனை 4 திரைப்படத்துல இருந்து

0: தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார், அவர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை, அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்து தான் புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும், புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள் மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரலை. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அது தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிகப்பழைய கையெழுத்து பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாரா.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணத்தின் போது அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றும் நாளையும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் தேர்வை 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தொடர்ந்து நாளை நடைபெறும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான 2ஆம் தாள் தேர்வை 613 மையங்களில் 167,743 தேர்வர்கள் எழுத உள்ளனர். தேர்வின் போது முறைகேட்டில் ஈடுபட்டு பிடிபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தேர்வு எழுதவும் தடை விதிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் இந்தியா 49 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வெற்றி கொண்டது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 நிமிடம். நேர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஷோ தான். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணும் 7598510505 அப்படின்னு கூடிய நம்பர்ல. எஸ் ஆமா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க ஊர் பேர் எல்லாம் சேர்த்து டைப் செஞ்சு ஃப்ரம் ரெயின்போக்கு சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடல பிளே பண்றதுக்காக தான் நான் இங்க ரெடியா இருக்கேன். முதல் பாடல் யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்திலிருந்து பொம்மி நாயக்கன்பட்டியில இருந்து செல்வம் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
3: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை திறப்பு விழா சலுகையாக

0: 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு பில்லாலிலிருந்து பாலகிருஷ்ணன்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: 1:16 ஆயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் ஷோவான இணைய வழி நீர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்தியால்பேட்ல இருந்து கலியபெருமாள் கேட்டிருக்காரு, உயிரே திரைப்படத்துல இருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்லேருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து உங்களோட விருப்ப பாடலை நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
3: இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் காரைக்கல் இருந்து விஜய் ராகவன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. பாட்ஷா திரைப்படத்திலிருந்து இருந்து

இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. டைம் சரியா 9:34 நிமிடம் ஆயாச்சு. ஸோ அடுத்த ஃபேவரட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனாட்சி சிவகுமார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா கடலோர கவிதைகள் திரைப்படத்துல இருந்து அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதே ஃப்ரம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510050.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேந்திரன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஆதி திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா, அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணையவழி நேய விருப்பம் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்த சோ லாஸ்டா யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடுக்கியிலிருந்து குமார் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு சாங் கொடுக்காம போச்சு. ஸோ டோன்ட் வரி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாரியும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட எஃப்எம் ரெயின்போவில் ஈவினிங் மனம் விரும்புதே ஷோ இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி மகளிர் உங்கள் சாய்ஸ் இருக்குது, மகளிர் அதுலேயும் விருப்ப பாடல் கேட்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு காமனான ஃபேவரட் சாங் கேட்கறதுக்கான மனம் விரும்புதே ஷோ இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியலையோ அவங்களுக்கு ரொம்பவே சாரி சொல்லிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான்லேருந்து, செங்காரவேலு அரியலூர்லேருந்து, தேனியிலிருந்து செந்தில்குமரன், ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் கண்டாச்சி மங்கலம்லேருந்து, கலைவாணி கனிஷ்மா செஞ்சிலிருந்து, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம், சாமிநாதன் சித்ரா திருச்சியிலிருந்து, நிரஞ்சன் பாண்டிச்சேரி, பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல்லிருந்து, லூயிஸ் செல்வராஜ் கோவிலிருந்து, கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ், வீரமணி தேவிகாபுரத்திலிருந்து, கும்பகோணம் கலை துரைராஜ், ஹோனியமேட்லிருந்து வன்னை கணேசன், சுகன்யா பரத், சிவசுப்பிரமணியன் பூதூர்லிருந்து, தூத்துக்குடியிலிருந்து சிசிதா லட்சுமி, செல்வகுமாரி சண்முக சுந்தரம் தென்காசிலிருந்து, வாரியங்காவலிருந்து கோ கதிரவன், வசந்தி கொலஞ்சிநாதன், மணிசேகர், திருச்சியிலிருந்து லக்ஷ்மி, முத்துநேசன் நல்லூர்லிருந்து, நவீன் சுந்தர் வில்லிவாக்கம்லேருந்து, குபேந்திரன் கும்பகோணம்ல பட்டாளம்லேருந்து, ரமேஷ் குலஞ்சாவிலிருந்து, பாலமுருகன் திட்டக்குடியிலிருந்து, செல்வராசு தாராசுரம்லேருந்து, கைலாசம். அது இல்லாமல் லாஸ்ட்டாக யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன் நினைப்பிருக்கார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் சாரின்னு சொல்லிக்கிறோம். ஸோ

உங்களோட விருப்பப்பாடல் கண்டிப்பாக எஃப்எம் ரெயின்போல இன்னொரு நாள் ஒலிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து டைப் பண்ணிகிட்டே இருங்க எஃப்எம் ரெயின்போக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்மளோட அடுத்த நிகழ்ச்சியான ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இருக்குது, எனர்ஜெட்டிக்கான நிகழ்ச்சி. அது இது இல்லாமல் நம்மளோட கெட்ஸ் அட் கோ தான். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் 102.8.

வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கவுள்ளார். இன்று மாலை குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் செமி கண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை அவர் தொடக்கி வைக்கவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜாகர்தாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் இந்தோனேஷியாவின் வரலாற்று சிறப்புமிக்க யோகியகர்த்தா நகருக்கும் செல்லவிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் ஆசிரியர் தகுதி தேர்வு 222 மையங்களில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்வின்போது முறைகேட்டில் ஈடுபட்டு பிடிபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தேர்வு எழுதவும் தடை விதிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒருவரின் செயற்கை இடுப்பு மூட்டை அகற்றிவிட்டு புதிய செயற்கை இடுப்பு மூட்டு பொருத்தும் சிக்கலான அறுவை சிகிச்சை அண்மையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் அனிஷ் ஆண்டோ சேவியர் தலைமையில் மருத்துவ வல்லுநர்கள் பலர் இணைந்து இதை சாதித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் இந்தியா 49 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வெற்றி கொண்டது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேயர்களுக்கு இனி ஒரு காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், எது சம்மந்தமான ஸ்மாலஸ்ட் சின்ன சின்ன அப்படின்ற மாதிரி ஸ்மாலஸ்ட் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை செட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து எல்லாமே அடங்கும், சின்ன இடம், சின்ன ஊர், சின்ன ஆறு, அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததுன்னா எல்லாமே பிடிக்கும் இல்லையா? பெரிய பொம்மைகளை விட சின்ன சின்ன பொம்மைகள்லாம் நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் இன் இந்தியா, மிக சிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 2271760 மற்றும் 2275230, சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை பத்தி தான், இந்தியாவின் மிக சிறிய தேசிய பூங்கா, சரிங்களா? இந்தியாவின் மிக சிறிய தேசிய பூங்கா எங்க இருக்கு? ஸோ இதுதான் நீங்க அங்கே கண்டுபிடிச்சு கால் பண்ண போறீங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு உங்களுக்காக கில்லி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்து கேட்கலாம். வாங்க எக்ஸாக்டா டைம் பாத்தீங்கன்னா நேரம் 10:04 35 மணி துளிகள்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:09, 47 மணித்துறைகள்ல ஆன்சர் சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
2: ஆரியபுரத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே பலராம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிக்கிறேன் மேடம்.
1: ஓகே, நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லிடுறேன். சோ இந்தியாவின் மிக சிறிய பூங்கா எங்க இருக்கு?

0: நன்றி பாராட்டுகள்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து நம்ம லைவ்ல இருக்கோம் சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: ஓகே பாபு சார், சொல்லுங்க, நம்ம கேட்ட ஆன்சர் க்வெஸ்சன் வந்து, இந்தியாவின் மிக சிறிய தேசிய பூங்கா எங்க இருக்கு?
1: கிண்டி தேசிய பூங்கா மேடம்.
0: கிண்டியா? சரி, ஓகே ஓகே, ட்ரை பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வந்து சரியான விடை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய சவுத் பட்டன் ஐலாண்டு தாங்க. இந்த நேஷனல் பார்க் தான் வந்து ரொம்ப சின்ன சின்ன நேஷனல் பார்க் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது பேரே பார்த்தீங்களா, சவுத் பட்டன். பட்டன் எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஹைலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா தான் இது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறிய தேசிய பூங்கா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய சவுத் பட்டன் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும்தான் இருக்குங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 5 ஏக்கர். ஸோ ஓரளவு ரொம்ப குட்டி தான் இல்லையா? ஸோ இது வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தேசிய பூங்கா. இதில் வந்து முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும், ஸ்பெஷல்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பவழப்பாறைகள் இருக்குது, அதே சமயத்தில் கடல் ஆமைகள் அப்புறம் டால்ஃபின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த செய்தியோட, ஸோ நம்மளுடைய மிக சிறிய தேசிய பூங்கா வந்து சவுத் பட்டன் நேஷனல் பார்க் இதுதான். ஸோ நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் மிக சிறிய நதி, சரிங்களா? நம்ம இந்தியாவின் மிக சிறிய நதி எது கண்டுபிடிச்சு நீங்கள் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: பயங்கரமா நம்மளோட நேயர்களுக்கு எல்லாம் பயங்கர இன்ட்ரோ ஒன்று கொடுத்து நம்ம ஒரு சாங் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். சோ டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நேரம் 10:18 மணி தொழில்கள்ல நமக்கு ஆன்சர் சொல்றதுக்காக ஒரு நேயர் ஃபாஸ்டா ஃபயரா வந்திருக்காங்க. யாருங்க அந்த தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆசை தம்பி.
0: ஓகே சொல்லுங்க சார்.
1: ரொம்ப மிக சிறிய ஆறு நம்பர் ஒன்னு அப்படின்னு எடுத்துட்டா ராஜஸ்தான்ல ஒரு ஆறு ஆசின்னு ஒண்ணு
0: இருக்கு. ஓகே சூப்பர்.
1: அதுக்கப்புறம் நம்ம இதுல தமிழ்நாட்டுல தாமிரபரணி தான் அடுத்த இடத்த பிடிக்கும்.
0: நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். ஆசி தம்பி சார் எக்ஸாக்டா கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நன்றி பாராட்டுக்கள்.
1: ஓகே தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே நம்மளுடைய அடுத்த நேயருக்கும் வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், ராஜகோபால் பேசுறேன்.
0: ஓகே ராஜகோபால் சார், நம்ம லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க உங்களோட வீடை நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
2: ராஜஸ்தான் மாநிலத்துல அரவாரி.
0: வாவ் வாவ், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், கரெக்டான வழி சொல்லிருக்கீங்க. நன்றி பாராட்டுக்கள் சார்.
2: சுமார் 45 கிலோமீட்டர் தூரமா இருக்கு.
0: ஆமா ஆமா. Thank you. Additional information க்கு thank you ராஜகோபால் சார். ஸோ எக்ஸாக்டா வந்து இதுக்கான விடை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்மாலஸ்ட் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடியது இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் அல்வார் அப்படின்ற மாவட்டத்தில் பாயக்கூடிய இந்த ஆர்வாரி ரிவர் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன நதியா வந்து கருதப்படுது. ஏன் அப்படின்னா இதோட மொத்த நீளமே வெறுமே வந்து 45 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஸோ 60 ஆண்டுகளாக இந்த நதி வந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 90களில் அந்த கிராம மக்களுடைய கூட்டு முயற்சியால வெற்றிகரமாக வந்து அந்த ஆறு வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடுன்னு வந்தோம்னா தாமிரபரணி. ஸோ சரியான விட யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கும் நிலைத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு

0: நம்மளுடைய இந்தியா இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவில் மிக சிறிய மாநிலம் பரப்பளவில், சரிங்களா? நம்மளுடைய இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் பரப்பளவில் எது? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. ஸோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் பரப்பளவில் நீங்கள் சொல்ல போறீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்காக பாடல் வரதை கேட்கலாம் வாங்க, சேது திரைப்படத்துல இருந்து. ஸோ அப்படி இந்த மியூசிக்கோட ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வாங்க வாங்க ஆன்சர் சொல்றதுக்கு வாங்க அப்படின்னு பாடல் மூலமா அழைச்சிட்டு இருக்கோம். கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:26:29 துளிகளை எக்ஸாக்டா நான் ஆன்சர் சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காங்க. யாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெல்லிக்குப்பம்ல இருந்து சுரேந்திரன் பேசுறேன்.
0: ஓகே சுரேந்தர் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க பாக்கலாம், செக் பண்ணிக்கலாம்.
1: கோவா மேடம்.
0: கோவா, சரியான விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி பாராட்டுக்கள்.
1: அது மட்டும் இல்ல மேடம், இந்த கோவால வந்து பாத்தீங்கன்னா சதுர கிலோமீட்டர் 3702 சதுர கிலோமீட்டர்.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு, தேங்க்யூ சார், நன்றி. ஸோ எக்ஸாக்டான கரெக்டான விடை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் மிக சிறிய மாநிலம் பரப்பளவில் அப்படின்னு கேட்டோம்னா அது எக்ஸாக்டாக வந்து கோவாவை தான் சாரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3702 சதுர கிலோமீட்டர்களை கொண்ட இந்த கோவா தான் இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்கு. சின்ன ஊரா இருந்தாலும் அதோடைய அழகுல வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிது அப்படின்னு பாத்திருக்கலாம். அதோட கடற்கரை ஆகட்டும், வளமான வரலாறு ஆகட்டும், அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஏய் கோவாக்கு டூர் போலாமாடா அப்படின்ட்டு கேட்கற அளவுக்கு தான் தன்னை வந்து ஒரு அழகா வச்சிருக்க இந்த கோவா மாநிலம். ஓகே எக்ஸாக்டா சரியான ஆன்சர் கொடுத்த நேருக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ யாரெல்லாம் வந்து சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ சேம் எக்ஸாக்டா இதோட இதே மாதிரியான ஒரு க்வெஸ்சன், இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் மக்கள் தொகையில எது, சரிங்களா? சோ க்வெஸ்சன் மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் மக்கள் தொகையில் எது? சோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நீங்க கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2252230. உங்களுக்காக புதிய கீதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 10:32 20 மணித்துளிகள் ஆயிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து லாஸ்டா என்ன கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் மக்கள் தொகையில எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய ஃபயர் ஆன அனு லிசனர் யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, ஃபயர் ஆன சந்திரசேகர் சார், ஆன்சர் வந்து நீங்க வந்து தப்பா
1: சொன்னீங்கன்னா
0: உங்களோட ஃபயர நான் வாபஸ் வாங்கிக்குவேன். ஓகேங்களா, சொல்லுங்க.
1: நன்றி
0: பாராட்டுகள். மக்கள் தொகையில ஸோ இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அப்புறம் சிக்கிம் சொல்லலாம். ஸோ இதோடைய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி இந்த மாநிலத்தில் வந்து 6.1 லட்சம் மட்டும்தான் இருக்காங்களாங்க. ஸோ எவ்வளோ ஒரு குட்டியான ஒரு ஊர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு நேஷனல் பார்க் பார்த்தாச்சு, ஒரு நதி பார்த்தாச்சு, ஒரு மாநிலம் பார்த்தாச்சு, அதையும் தாண்டி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதையொட்டி தான் இந்த க்வெஸ்சன் இருக்க போகுது. ஸோ இந்தியாவின் மிக சிறிய பறவை எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல. ஸோ இந்தியாவின் மிக சிறிய பறவை எது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம் வாங்க. தில் திரைப்படத்துல இருந்து

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நேரம் பாத்தீங்கன்னா 10:39 நம்மளுடைய எக்ஸாக்டா கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பாடல்களோட க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக நம்ம வந்து இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா, மிக சிறிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறிய அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில லாஸ்டா என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, இந்தியாவின் மிக சிறிய பறவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ எக்ஸாக்டா இது வந்து தேன்சிட்டு மாதிரியே தான் இருக்கும், பட் வந்து கொஞ்சம் நியர் பை ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு எக்ஸாக்டான ஆன்சர் நீங்க சொல்லலாம். சோ நம்ம எக்ஸாக்ட்டாக ஆன்சர் சொல்றதுக்காக ஃபயரா ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரங்கன்னு தெரிஞ்சிக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகே ஆனந்தி மேடம், சொல்லுங்க, நம்ம ஆன்சர் செக் பண்ணிரலாம்.
1: இது வந்து தேன் சிட்டு மாதிரி இருக்குமா?
0: சூப்பர் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி பாராட்டுகள்.
1: நன்றி மேடம், தேங்க்யூ.
0: எல்லாருமே வந்து தேன்சிட்டு தான் ரொம்ப சின்னது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ அதையும் விட ரொம்ப குட்டியான ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த பேல் பில்ட் ஃபிளவர் பிக்கர் அப்படின்னு சொல்றோம். இது

தமிழில் வந்து தீக்கொல்லி பூங்கொத்தி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து தன்னுடைய உணவாக வந்து தேன் அப்புறம் பழங்களை எடுத்துக்குது. இருந்தாலும் தேன் சீட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேர்ட். அதே சமயத்தில் இது எவ்வளோ சைஸ் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா 8 சென்டிமீட்டர் தான். யோசிச்சு பாருங்க, கற்பனையே பண்ணாத அளவுக்கு நம்மளுடைய இயற்கை எவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ அது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பச்சை நிறத்தில் பச்சை அப்புறம் நீலம் அப்படி கலந்த மாதிரியான ஒரு அழகாக இருக்குமா. அதே மாதிரி வந்து இதோடைய அழகு பார்த்தீங்கன்னா வந்து தேஞ்சிட்டு போலலாம் ரொம்ப நீட்டெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப குட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள், அதோடைய அழகை நீங்கள் ரசிக்கலாம். ஸோ ஓகே, பேல் பெல்டு ஃப்ளவர் பிக்கர், அதாவது தீக்கொல்லி மரங்கொத்தி, இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறிய பறவை. இது எங்கே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் இது வந்து வங்கதேசத்தை தான் வந்து காணப்படுது, சரிங்களா. ஸோ நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்காக என்ன அப்படின்னா, இது வந்து மிக சிறிய அப்படின்னு சொல்ல முடியாது, குறைந்த அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குறைந்த மழை பொழிவு பெறக்கூடிய ஒரு இடம் இருக்கு நம்மளுடைய இந்தியாவில். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. குறைந்த மழை பொழிவு பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. உங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம் வாங்க. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: தினம் 10:47 உடம் 44 மணித்துளிகளில் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, இந்தியாவில் குறைந்த அளவு மழை பொழிவு பெறக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஃபயர் அழைப்பாளர் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: அனைவருக்கும், நீ உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: இதற்கான சரியான விட்டை ராஜஸ்தான் தார்பாணியத்தில் உள்ள ஜெய்சால்மர் என்ற இடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், சரியான விடை கொடுத்தீங்க, ஃபயரான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தேங்க் யூ, நன்றி, பாராட்டுகள்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
0: ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இனிஷியலான ஒரு பேர் வச்சு நம்ம சொன்னாலுமே ஃபயரா வருது நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டான கரெக்டான விடை கொடுத்திருக்காரு. ஸோ அது தார் பாலைவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய இது ஜெய்சால்மர் அப்படின்ற இடம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான மழை பொழிவு பெறக்கூடிய பகுதி அப்படின்னு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த வறண்ட பாலைவன பகுதியில் வந்து சராசரி ஆண்டுக்கான மழை பொழிவு எவ்வளோ தெரியுமா இருக்குங்களா? 100 மில்லிமீட்டர்லேருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் இருக்குமா. அட எங்க அப்பா அப்படி பெஞ்சா என்ன ஆகுது? அதனாலதான் அது பாலைவனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, எக்ஸாக்டான கரெக்டான விடை கொடுத்துருக்க அந்த நேருக்கு நன்றி, பாராட்டுக்கள். ஸோ யாரெல்லாம் வந்து ஆன்சர்லாம் கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க, திருமலை திரைப்படத்துல இருந்து.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறுவ தனத்துக்கு வந்தாச்சு. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நேரம் 10:55 ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் இன் இந்தியா, சின்ன சின்ன சிறிய சிறிய அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான வரிசையில நிறைய பார்த்தோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைவோட நிறைய சேர்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வரும் பாடலோடு கச்சேரி ஆரம்பம். ஸோ கச்சேரி ஆரம்பம் நிறைவா வரக்கூடிய பாடல். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நம்மளோட FM ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சி மறுபடியும் மேட்சுக்கு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட உதான் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் வலுத்ராவில் மொத்தம் 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் இன்று தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்.

வருகிறார். பலாத்ரா அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகம் ஆகியவை இன்று பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் அடங்கும். இன்று பிரதமர் அடிக்கல் நாட்டும் திட்டங்களின் பட்டியலில் இரண்டாம் கட்ட ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலா நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான இந்தியாவின் அமித்ஷாட் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டிற்கான இந்தியாவின் உதவிகள் தொழில்முறை தரத்துடன் சிறப்பாக வழங்கப்படுவதை பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளனர். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வங்கி கணக்கு முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மட்டுமே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. எனவே இத்திட்டத்தின் காரைக்கால் குடும்ப உணவு பங்கீட்டுத் திட்ட பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணை சரிபார்த்து திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. சோ லவ்

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
5: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான

0: செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: மறுபடியும் மேஜிக் நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் சாங் கேட்க போறோம். தேவாவோட மியூசிக்ல வாலியோட வரிகள்ல ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் தான் வருது, அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: இங்க தாதா கிங் கனா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வேல்டு மேஜிக் நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியது பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

0: There was a lot of team selection talk once again, as happens when something like this goes down.
1: Chara, do you think that India should have played Vaibhav Suryavanshi? Or do you think it's actually better to sort of protect him, given the way the ball's nipping around and he's so young?
0: I don't know about protection, but I think they made the right decision by not blooding him in Ireland under very different conditions. Because had he, God forbid, failed in those two matches, there would have been a lot of talk about how he's not ready and about how he's an IPL bully and so on and so forth. So I think for his reputation, Gautam Gambhir did really well. Although all of India was saying, why not? You take him all the way, you got to play him because he's the new big new sensation. But I do think that little bit of delay is likely to do him good. I think overall a good decision because he, for him, so much is new. And I think there's this whole cocooning as well. His parents have gone with him and he's in a different room and a different, what's it called, a dressing room now for him and all sorts of other conditions. I think he would have been underprepared and maybe a shade overwhelmed. I shouldn't speak for him, but I think they did very well not to blood him straight away in Ireland under very different conditions.
2: Well, that's all we've got time for on this week's Stumped on Akash Varney. Don't forget to follow us on X. We're at BBC WS Sport and use the hashtag BBC Stumped. And check us out on YouTube by going to the BBC World Service YouTube channel. Thanks to Chari Sharma and Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
3: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
4: நேர்களை இதுவரை கேட்டது ஸ்டம்ப்ட் சீசன் 7 டெலியன்சல் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 11:48.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு லவ் சாங் தான் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வேல்டு மேஜிக் நிகழ்ச்சி நிறைவா பாடல் கேட்கலாம். காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ராவில் மொத்தம் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் இன்று தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பலாத்ரா அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகம் ஆகியவை இன்று பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் அடங்கும். வெனிசுவேலாவில் கடந்த ஜூன் 24 அன்று ஏற்பட்ட 2 கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கியதற்காக இந்திய அரசிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் வெனிசுவேலா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு இவான் கில் நன்றி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆபரேஷன் அமித்ஷா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட

இந்திய ராணுவத்தின் தற்காலிக மருத்துவமனையை இன்று பார்வையிட்ட பின்னர் திரு கில் இவ்வாறு கூறினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் ஆசிரியர் தகுதி தேர்வு 222 மையங்களில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் ஆர்லிங்டனில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பெனால்டி ஷாட்டை பயன்படுத்தி 4-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து ஆஸ்திரேலியாவை வெற்றி கொண்டது. இதன் மூலம் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு எகிப்து தகுதி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் வந்து என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிசு கிசுப்பு தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூட ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஆண்கள், நீங்கள் கிசு கிசுப்பீங்களா? அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதில் கொண்டு வருவீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஆண்களின் காசிப்பிங், ஸோ உங்களுடைய காசிப்பில் என்னென்னலாம் இடம் பெற போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ நான் ஒருத்தரை மீட் பண்ணி, சார் நீங்கள் வந்து இந்த காசிப்லாம் பற்றி என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறேன், அதிலலாம் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த காசிப்பிங்கில் வந்து நான் இந்த பொலிட்டிக்கல்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் அங்கே பேசுவோம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ உங்களுடைய அந்த காசிப்பிங், அந்த கிசு கிசுப்பு எதே சம்மந்தமாக இருக்க போது? சான்களின் கிசு கிசுப்பை பற்றி நம்ம பேசப்படும், காசிப்பிங் ரிலேட்டடாக. ஸோ உங்களுடைய அந்த காசிப்பிங் எதை ரிலேட்டடாக இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. உங்களுக்காக அப்படி கிசு கிசுன்னு பேசுகிற மாதிரியான ஒரு சாங் வருது. சோ சோனா பாடல் வாலி திரைப்படத்துல இருந்து.
2: December 30th, 1865. 1901. 1903.

0: நாள் அவன் ஆட்டோகன் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் நிறுத்து? ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரிந்தான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவளைங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி எப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: பயங்கரமான ஒரு சாங் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12 மணி 10 நிமிடம் ஆயிடுச்சு. பேசுங்க தோழா, நிகழ்ச்சியில கனெக்ட் ஆயிருக்கீங்க. சோ நம்ம கூட பேசுறதுக்காக, கிசு கிசுன்னு பேசுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க. யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நவீன மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர் சார், சொல்லுங்க, உங்களுடைய காசிப்பிங் எதே ரிலேட்டடா இருக்கும்?
1: ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசுவோம் மேம். எந்தெந்த மாநிலங்கள்ல எப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம ஊர் பாலிடிக்ஸ் என்ன, அதை பத்தி ரொம்ப ஆக்டிவா பேசுவோம். சில சமயம் காரசார விவாதங்கள் அப்படிங்கறது இல்லாம போகும், காசிப் அப்படிங்கறத ஆரம்பிச்சு சில காரசார விவாதங்கள் எல்லாம் போய் முடியும்.

0: பண்றமா ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க.
1: எக்ஸாக்ட்லி, அதுவும் அரசியல்ல இவர் அப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, அந்த கட்சி அந்த தலைவர் அப்படி பண்றாரு, அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு ஆரம்பிப்போம். அதை கடிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஜாஸ்தி காசிப் பண்ணுவோம். நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கும் பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு அதிகமான ஹைட்,
0: ஹலோ சரி ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை, கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
0: நம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: எங்கள் தோழிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: ஓகே, பிற்பகல் வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
4: மா கலையரசு, நல்லா பாளையம்.
0: ஓகே சொல்லுங்க சார்.
4: இந்த திரைத்துறையில வந்து சில கிசு கிசு செய்திகள் தேவையோ மாநிலமும் ஊரைய கூடாம வருது, நாங்க படிக்கிறது உண்டு. ஆனா அதுக்காக ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதே போல வந்து இளமை தொடக்கம் இந்த முதுமை வரைக்கும் இந்த கிசு கிசு பேசுறது, இந்த புரளி பேசுறது, அதுக்கு எமக்கு நேரம் கிடையாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பொழுது உண்டு, அப்படி போயிட்டு இருக்கோம். இந்த கிசு கிசு அப்படின்னு நம்ம பேசுற நேரங்கள்ல, கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும், அது புரளியா போய் அது கலகமா மாறி கருத்து வேறுபாடு கூட உண்டாக்கி விட்டு,
0: கண்டிப்பா கண்டிப்பா
4: இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி உபமை பண்றது கூட இந்த கிசு கிசுல சில நேரங்கள் அமையறது
0: உண்டு.
4: வேலை வெட்டி இல்லாம வெட்டி தனமா பொழுது ஓட்டிட்டு இருக்கணும். இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு அன்றாட நிகழ்வா இருந்துட்டு இருக்கும். இப்ப அது கொஞ்சம் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல இப்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணி தெரியுது. கிராமங்கள்ல வந்து ஒரு நாலு பெண்கள் கூடனாங்கனாக்கா இந்த கிசு கிசு பேசுவாங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, அவங்க என்ன வருமானம் வருது, அவங்க எப்படி குடும்பம் பண்றாங்க, இது தேவையில்லாத விஷயம் சொல்லி தெரிஞ்சா கூட அது அதுல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. ஒருத்தருடைய தனிப்பட்ட குடும்ப விஷயத்துக்கு இன்னொருத்தருக்கு நமக்கு உஷ்டம் இல்லைன்னு சொன்னா கூட அது மாதிரி ஒரு நிகழ்வு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அதுல ஒரு சிலர் ஆர்வம் காட்டுறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை நானும் சரிதான், என்னுடைய மகளும் சரிதான், என்னுடைய மகனும் சரிதான், என்னுடைய மனைவியும் சரிதான், ஏன் எங்க அம்மா கூட சரிதான். இந்த கிசு கிசு அந்த பொருள் அப்படிங்கிற விஷயத்துல நாங்க நாம கொஞ்சம் எப்பயுமே ஒதுங்கியே இருப்போம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா படிக்கிறதோட சரி ரசிக்கிறதோட சரி, அது எங்களோட லைஃப்ல எங்களோட எதிரை எதுவுமே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய இந்த கிசு கிசு, அதாவது வீண் உரையாடு அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக ஒரு தமிழ் தூய தமிழில் சொன்னோம்னா வந்து இந்த வீண் உரையாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு எது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நம்ம பேசலாம். உங்களுக்காக ஒரு பாடல் வரத்துக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
5: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:15, 40 மணித்துளிகள் ஆயிடுச்சுக்கு. சோ ஆண்களின் வீண் உரையாடு எது சம்பந்தமாக இருக்கும், அந்த கிசு கிசு அப்படின்றது எது சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்தோம். நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: கொஞ்சம் பக்கத்து காணுமானது நீங்க தானா?
1: நானே தான் மேம், என்ன பண்ணது அதுதான். அப்புறமா மேம், இந்த ஆண்கள் வந்து இந்த சாலரி விஷயத்துல நிறைய கிசுகிசுப்போம். அதாவது எனக்கு இவ்வளவு ஹைக் அப்படிங்கறது கிடைச்சது, என்னுடைய கவுண்டர் பார்ட்டுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, அவனுக்கு என்ன அப்படி பெருசா

0: செஞ்சுட்டா அப்படின்னு ப்ரொஃபஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க.
1: நம்ம
0: வேலை செய்யறதுலாம் இல்லையா அப்படின்னு இந்த ஒர்க் ரிலேட்டடான அந்த கிசு கிசுக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய பேசுவோம். மூணாவது மறக்கவே முடியாது மேம், அதாவது இந்த ஹீரோ அப்புறமா ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா, அவங்க அவ்வளவு மாஸ் காட்டி அந்த படத்துல நடிச்சு அவ்வளவு சம்பளம் அப்படிங்கறத வாங்கினாங்கடா, இந்த ஹீரோயின் இந்த படத்துல சும்மா ஒகே நடிச்சிருக்காங்களே இதெல்லாம் பண்ணல அப்படின்னு இந்த சினிமா ரிலேட்டடான இந்த கால்சிப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவோம். எல்லாத்தோட மேம் அந்த ஆண்கள்லயே சில ரொம்ப வித்தியாசமான அந்த ஸ்டைல்ல வந்து ஆபீஸ்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. பரவாயில்லடா இவன் கூட சூப்பரா தன்னை க்ரூம் பண்ணிக்கிறான்ல, தன்னை காமிச்சுக்கிறான்ல, அதே மாதிரி வித்தியாசமான அந்த ஹேர் கலரிங் பண்றது, அதுக்கப்புறமா அந்த பியர்ட் ஸ்டைல்ஸ் அப்படிங்கறது டிஃப்ரெண்டா வச்சுக்கிறது, அப்புறமா ரொம்ப டிப்டாப்பா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி அந்த ஷூஸோடைய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது. இந்த ஆடை அப்படிங்கறது பெண்கள் மாத்திரம் தான் பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் ஆண்களும் நிறைய பேசுவாங்க.
1: தெரியுது எங்களுக்கு
0: என்ன சொல்றது வெஹிக்கிள்ஸ் பத்தின அந்த ஒரு கிசு கிசுப்பு அப்படிங்கறத பேசுவோம். உனக்கு தெரியுமாடா அவன் சாதாரண ஒரு வண்டி வாங்கியிருக்கான், ஆனா ரேட்டை கேட்டா சும்மா கூடுதல் ஒரு 50,000 to 70,000 சேர்த்து சொல்றான். இதெல்லாம் உனக்கு தேவையா அந்த புலத்தை?
1: நீங்க சந்திரசேகர் சார், நீங்க பேசுறேன்ற பேச்சுதே என்கிட்ட இப்ப நீங்க வந்து காசிப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆண்கள் யாரும் கிசு கிசுப்பு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்லையா, ஏன்னா ஆண்கள் எல்லாரும் ராமன் அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம நாலு விஷயங்களை பாக்குறோம் செய்யறோம் பண்றோம் அப்படிங்கும்பொழுதே அந்த நேர வெறியும் அது இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேசும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டே சொல்றேன். எத்தனை சமயங்களை கிசு கிசு அதிகம் பேசுவோம்னா, ஒண்ணு லஞ்ச் டைம் அதுல கூடுதலா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு கிடைக்கும், அப்புறமா கொஞ்சம் சின்னதான ஒரு கான்வர்சேஷன் ஒரு கிசு கிசுனா அந்த டீ டைம், ரெண்டுத்திலயும் ஆண்கள் அடிச்சுக்கவே முடியாது. என்ன பத்தி பேசணும்னு ஒரு சமரி கூட அப்படின்னா ஆண்களால சொல்லவே முடியாது எல்லாத்தையும் பத்தியும்.
1: ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே, பாத்தீங்கன்னா ஆண்கள் பேசுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ எங்க நடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான அந்த காசிப்பிங், நீங்க எது ரிலேட்டடெல்லாம் பேசுவீங்க அப்படின்றத பத்தி ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
4: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
3: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. Vaiyapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi.
3: பின்றாங்கப்பா.
6: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
8: என்ன சொல்ற
9: பெருமாள் சத்தியம்,
8: அந்த ஆஞ்சி கொலையும்
9: என்ன தப்பு
8: பண்ணதே நான் தான்.
9: வெளியில போக
8: விடுற, வெளிய போக விடுற.
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:28, 11 மணித்துளிகள்ல நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களின் காசிப்ஸ், அதாவது கிசு கிசுப்பு ரிலேட்டடா பேசிட்டு இருக்கோம். சோ எக்ஸாக்டா தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆண்களின் வீண் உரையாடு எதை சம்பந்தமாக இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஆபீஸ்ல அதே மாதிரி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இதுலலாம் நாங்க கண்டிப்பா பேசுவோம், பேசாமலாம் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ உங்களுடைய இந்த காசிப்ஸ் எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.
11: Dangdang nak dang nak dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang d

0: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
2: 3805 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
3: ட்ரிபிள் தமாக்காவா?
4: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
3: எங்க, எப்போ?
4: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
5: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: பேசுங்க தோழா நிகழ்ச்சியுடன் இருபத்தன்னத்துக்கு வந்தாச்சு. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 12:34. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களின் கிசு கிசு. சோ நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கிசு கிசுப்பு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். சோ நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு இல்லையா. சோ நிகழ்ச்சியில பகிரப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதாவது கிசு கிசுப்புன்றது என்னன்னா மற்றவருடைய ஒரு தனிப்பட்ட விஷயத்த வந்து நம்ம மத்தவங்க கிட்ட ஒரு ரகசியமா ஒரு அரட்டையோ ஒரு வதந்தியோ பண்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது வந்து சமுதாயத்துல மக்களிடையே வந்து ஒரு பிணைப்பை வலுவா ஏற்படுத்தினாலும் சில தேவையற்ற மன வருத்தங்களை இது ஏற்படுத்துது இல்லையா. அதனால அந்த லெவலுக்கு போகாத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டி ஹாப்பினஸ் இருக்கும் அந்த மாதிரியான அளவோட நம்ம நிறுத்திக்கணும் இந்த காசிப்ஸ். சோ கண்டிப்பா அதோட நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மன வருத்தமும் மன கசப்போ எதுவுமே ஏற்படாது. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஜாலியா எடுத்துட்டு போகணுமே தவிர ரொம்ப பர்சனலைஸ்டா கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப தவறு. சோ இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது, நம்மளோட நேர்கள் எல்லாருமே பேசினாங்க. சோ கிராமத்துல பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு டைப்ல ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கோம். நிறைவா உங்களுக்காக இந்திரா திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.
1: பச்சு தவக்கா
2: பழப்பழங்க
1: பழனி பச்சா
2: மினுமினுங்க
1: செங்கரட்டி
2: செவத்த பிள்ளை
1: கிண்ணாமந்தா
2: கிணக்கட்டி
1: உடம்பு
2: துடுப்பு
1: மகா
2: சுதா
1: பரங்கி எட்டு மணி

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள

0: உள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கிரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்பட்ட

0: நிறுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400 மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8. கேட்கலாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: நாள் முழுக்க துடி துடிப்பாக சுழன்று கொண்டிருந்த அவள் துடிப்பு அடங்கி துள்ளல் ஒடுங்கி துடுக்கு ஓய்ந்து துரும்பு போல விழுந்து கிடப்பாள். ஆனால் கண்ணிமைக்கும் அந்த சின்னஞ்சிறு நேரத்திற்குள் கதவுகள் தட்டப்பட்ட ஓசை வானத்தை பிளந்தது. யாராம்? உங்கார குரல் எடுத்து ஓலமிட்டாள் ரேவதி. மறு இமைப்பில் நிலைப்படியிலே எதிரொலித்த அந்த குரலை கேட்டதும், ஆ, நீங்களா என்று மெய்மறந்து மகிழ்ச்சி பெருக்கில் கூவினாள். துப்பாக்கியை எரிந்தபடி ஓடினாள், வேகமாக ஓடினாள். கதவுகள் திறக்கின்றன, ரேவதியின் கண்களும் திறக்கின்றன. ஞானசீலன் நின்றார். வாங்க வாங்க. அசலான மாப்பிள்ளையாகவே நின்றார் ஞானசீலன். உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்தினால நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க தானே? உங்க புண்ணியத்தில் நானும் நல்லாவே இருக்கேன். கருமாறி தான் உங்களை அனுப்பி வச்சாளா? எங்கள் குழலி என்னை அனுப்பி வச்சது. அப்படிங்களா? அப்படி தாங்க. உட்காருங்க. உட்காரலாமா? ஏன் இப்படி கேட்குறீங்க? கேட்டது தப்புங்களா மணி? தப்பு இல்லைங்களா? மன்னிக்கணும், தவறு என் பேரில் இருந்தா என்ன மன்னிச்சு

0: யோசிச்சிடுங்க. மனிதர் மாறிவிட்டாரே, பரவாயில்ல, நீங்கள் உட்கார்றீங்களா?
1: நன்றி. ஞானசீலன் உண்மையின் பிரதிநிதியாகவும் ஒழுக்கத்தின் சாட்சியாகவும் கம்பீரமான மிடுக்கோடு சோஃபாவில் அமர்ந்தான். சஃபாரி உடுப்புகள் அவனது அழகுக்கு அழகு சேர்த்தன. புதிதாக முளைத்திருந்த இளைய மீசை புது கருக்கோடு பொலிந்தது. மீனாட்சி குங்குமத்திலே ஆச்சரியக்குறி வியந்தது.
0: நீங்கள் வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லைங்களே,
1: ரேவதி ஓரக்கண்ணால் பேசினாள்.
0: அதை இதுவரை நீங்கள் கேட்கவே இல்லைங்களே.
1: ரேவதிக்கு இன்னும் கூட நெஞ்சழுத்தம் குறைந்ததாக தோன்ற காணுமே.
0: சரி, சொல்லுங்க.
1: நீங்கள் பத்திரிக்கையில் கொடுத்திருந்த மணமகன் தேவை விளம்பரம் பார்த்தேன். அது தொடர்பாக தான் உங்களை நேரில் காண இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்.
0: செல்வி ரேவதி.
1: ஓ, அப்படியா? ரேவதிக்கு சின்ன ஏமாற்றம். சிறிது நேரத்தில் எவ்வளவு பெரிதாக ஏமாந்து விட்டோம் என்று முகத்தை சுழித்தாள்.
0: ஆமாம் மம்மனி,
1: அந்த விளம்பரம் உங்களையும் விட்டு வைக்கல போல இருக்கு.
0: என்ன, விட்டு தான் வச்சிருந்துச்சு.
1: ஆனால் கடைசி நேரத்தில் என் நண்பர் சிதம்பரம் வழியாக எனக்கு தெரிஞ்சு போச்சு.
0: தெரிஞ்ச வரையிலும் நல்லதாக போச்சு, இல்லாட்டி இந்த பிறவியில் நான் உங்களை திரும்பவும் சந்திச்சிருக்க முடியாது தான்.
1: ரேவதியின் புனிதமான அந்தரங்க மனதில் ஓர் மனோலயமான பிரார்த்தனை சரணாகதி அடைந்திட அவள் மெய்மறக்க நேர்கிறது.
0: கருமாரி, இவரை நீயே தான் என்னிடம் அனுப்பி வச்சிருக்கிறதே. நீ பேசாட்டியும் உன் நல்ல புத்தியும் புண்ணியத்தினால நான் இத்தனை காலமும் அனுபவித்த சலனங்களையும் சஞ்சலங்களையும் மான மரியாதையோடு கடந்து நானும் நல்ல புத்தியை பெற்றுக்கிட்டேன். என் முன்னாள் கணவரான ஞானசீலனை நீ எனக்கு நிரந்தரமாக கணவராக ஆக்கி வைப்பதன் மூலமாக தான் எனக்கு உண்டான ஒரு நல்ல பாதையை உன்னால் திறந்து வைக்க முடியும். அப்போ தான் எந்த நிமிடத்துலேயும் நான் செத்தாலும் என் உயிர் நிம்மதியாக பிரியவும் வழிவகுக்கும்.
1: சுய தரிசனம் முடிந்து விழிப்படைகிறாள் அவள். எதிரே உயிரும் உடம்புமாக காட்சியளிப்பது ஞானசீலன் அல்லவா?
0: ஹோ, ராஜராகம் அவளுக்கு, ரேவதிக்கு, டாக்டர் ரேவதிக்கு பிடிப்பட்டு விட்டதோ?
1: இன்றுதான் ரேவதியை நேருக்கு நேர் பார்க்கிறான் ஞானசீலன். அவர்கள் பிரிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ரேவதியை வேடிக்கை பார்ப்பது போலவும் பார்த்தான் அவன்.
0: நீங்கள் திடுதிடுப்புன்னு தீவிரமான யோசனையில் மூழ்கி போகிறதுனால நானும் வெறுமனே இருந்தேன் என்றான்.
1: யோசனைக்கு என்ன குறைச்சல், காரியம் கை கூட வேணுமே,
0: ரேவதி விரக்தியுடன் பேசினாள்.
1: நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி அது கை கூடாமல் தப்பி போயிட முடியுங்களா?
0: உங்கள் நல்ல வாக்கு நல்லத்தனமாக பழிச்சா சரிதானுங்க.
1: அது கிடக்கட்டும், பேட்டிக்கு நான் தான் தாமதமாக வந்துட்டேனா?
0: நீங்கள் வர்றதுக்கு ஒரு மாத்திரை பொழுது தாமதிச்சிருந்தா கூட இந்நேரம் நான் லேட் ரேவதியாக தான் ஆகியிருப்பேன்.
1: என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
0: அது கிடக்கட்டும், இப்போது நான் என்ன செய்யணும்?
1: நீங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்த மணமகன் தேவை அப்படிங்கிற அதிநவீன சுயம்பரத்துக்கான போட்டியில் பங்கு கொள்ள வந்து உங்களோட பேட்டிக்காக காத்திருக்கிற ஒரு வேட்பாளர் நான். எனக்கு நேரமாகுது, சீக்கிரமாக பேட்டியை முடித்து என்னை அனுப்பி வைங்க டாக்டர் ரேவதி.
0: கட்டுப்படுத்தி கொண்ட ஒழுங்கோடும் நிதானத்தோடும் அமைதியாக பேசினார் ஞானசீலன்.
1: தீயிலே வீழ்த்தப்பட்ட ரோஜா பூவாக வாடி துடித்தாள் ரேவதி. உந்தி கமலத்தின் பொங்கி புரண்ட சுடுநீர் வெள்ளம் கண்களிலே வடிகால் கட்டி பாய்ந்தோடிற்று. மேனி நடுங்கியது, நெஞ்சு ஆற்றாமையோடு பிசைந்து கொண்டாள்.
0: நீங்கள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்க என்று கேட்டு விம்மினாள்.
1: அப்போது சிரித்தது ஞானசீலந்தானா?
0: நான் உங்களை சோதிக்கிறனா? அடக்கடவுளே, உங்களுக்கே உங்கள் விஷயம் மறந்து போச்சா என்ன?
1: மிஸ் ரேவதி, இப்போ என்ன சோதிக்க வேண்டியது நீங்கள் தான்.
0: தொடங்குங்கம்மா என்று மீண்டும் கேட்டுக்கொண்டார்.
1: உங்களை சோதிக்க நான் யார்?
0: நீங்கள் மிஸ் ரேவதி, மிஸ் டாக்டர் ரேவதி.
1: ஞானசீலன் மீண்டும் சிரித்தார், ஏளனமாகவே சிரித்தார்.
0: ரேவதி ஆண்மையின் கம்பீரமான செருக்கோடு குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி உயர்த்துகிறாள். நேர்கொண்ட பார்வையால் ஞானசீலனை பார்வையிட்டாள்.

0: அளந்தாள், சோதித்தாள். இவரை, மிஸ்டர் ஞானசீலனை மறுபடியும் பார்க்கறதுக்கு 10 ஆண்டுகள் இடைவெளி தேவைப்பட்டிருக்கிறதே. என் கோபாவேசம் முழுவதும் தணிஞ்ச காலத்தில் அவர் கண்காணாம எங்கேயோ போயிட்டார். இடையில ஒரு வாட்டி எங்கேயோ இருந்து அவரை திரும்ப சந்திக்கிற பொன் வாய்ப்பை என் தாய் எனக்கு கொடுக்க மனசு இறங்கியிருந்தா என்னோட மன்னிப்பு கடிதத்தை அவர் கையில் கொடுத்துருக்க மாட்டேனா? இதழ்கள் விலகின. என்னவோ சொல்ல துடித்தாள். மிஸ் ரேவதி, நான் கதை கேட்க வரவில்லை. மிஸ்டர் ஞானசீலன், நானும் கதை சொல்ல விரும்பவில்லை. ரேவதி என்று ஆவேசமான ஆத்திரத்தில் கூவினார் ஞானசீலன். நீங்கள் போடுற கூச்சலை கேட்டு பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் கொக்கு இல்லை. நான் யார் தெரியுமா? நான் வெறும் ரேவதி இல்லை, நான் மிஸ்ஸஸ் ரேவதி ஞானசீலன். ஆமாம், புரிஞ்சுக்கோங்க. ஆத்திர ஆவேசத்தில் உணர்ச்சிகள் கொப்பளிக்க விடை கூறினாள் ரேவதி. உங்களை இனித்தான் நான் புரிஞ்சுக்கிட போகிறேன்னா? சும்மா ஏன் நாடகம் போடுறீங்க? நாடகம் போடுறது நீங்கள் தான். உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து சிதம்பரம், சமூகவேசி மாதங்கினி, ராத்திரி ரவுடி முத்தையன், இத்தனை பெயர்களையும் தொட்டு பாருங்க. ஞானசீலன் நாடகம் போட்டதும் நடிப்பதும் நீங்களே தான்ற உண்மையை நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ நீங்கள் என்னை குற்றவாளி ஆக்குறீங்க டாக்டர் ரேவதி. உண்மை தானே? என்ன மிஸ்டர் ஞானசீலன்?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். கோவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
6: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 23,000-க்கும் மேற்பட்ட சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய முனைய கட்டிடம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகள் வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிராந்திய இணைப்பு வசதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஜோத்பூரில் மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் 28,840 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் செயல்படுத்தப்பட உள்ள உடான் திட்டம் விமான போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெனிசுலாவின் கடந்த ஜூன் 24 அன்று ஏற்பட்ட 2 கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கியதற்காக இந்திய அரசிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் வெனிசுவேலா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு இவான் கில் நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வங்கிக் கணக்கு முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக நேரடியாக செலுத்தப்படும். எனவே இத்திட்டத்தின் பயனாளிகள் நாளைக்குள் தங்களுடைய நியாய விலை கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணை சரிபார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் 2வது போட்டி இன்றிரவு 7 மணிக்கு மான்செஸ்டரில் உள்ள பழைய ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேயர்களுக்கு இனிதொரும் அதிக வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. சென்னை நிகழ்ச்சியில் மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. உங்களோட இப்ப பாடல கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.

0: ஹாய் ஸ்நேகிதியா மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 1:05 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: கிரிஜா பேசுறேன் மேடம்.
0: ஓகே கிரிஜா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? ஓகே மேடம், தேங்க்யூ. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி. ஓகே, நேர்கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில்.

0: ஹை ஸ்நேக்னி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியை பாடல் கேட்கறதுக்காக பியூட்டிஃபுல்லான நேர் வந்திருக்காங்க, யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: தோழிக்கு. வணக்கம் சொல்றது பர்வின் திருநாமல், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் பர்வின் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து சூரசம்ஹாரம், அந்த பேரே வரும், சூரசம்ஹாரம் படத்துல இருந்து வேதாளம் வந்து அந்த பாட்டு வரும்.
0: வேதாளம் வந்து பயமா இருக்கு எனக்கு காலையிலே.
1: ஜாலியா
0: இருக்குமா? ஓகே ஓகே, பர்வின் மேடம்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாமா? ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிகா,
3: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார

0: வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வாய்ஸ் நேக் நேம் அங்கே உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:17 நிமிடம் ஆயிடுச்சு. உங்களோட ஒரு பாடலை கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்ல.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: ஹாய் ஸ்னேக்னிய, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில மகளிர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட இப்ப பாடல கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கான நம்பர் 2271760 மற்றும் 2275230.
2: Hey, yeah. Hey, yeah.

0: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் July 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக July 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஹாய் ஸ்னேக்னி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:30 ஆயாச்சு. ஸோ நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. உங்களுடைய பாடல விருப்ப பாடல வழங்கறதுக்காக நான் இங்க வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் கால் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8. இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு ஹிட் சாங் வந்து கேட்கலாமாங்க. பாக்யராஜ் நடிச்ச படத்துல இருந்து, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல இருந்து.

0: ஹைசேகதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:36 ஆயாச்சு. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய பியூட்டிஃபுல் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டியன் ஜெயா பேசுறேன். நல்லா மாட்டீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஜெயா மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் புது வரல மேம், பாடல் போடு தாளம் போடு.
0: ஓகே, போட்டுடலாமா?
1: போடுங்க மேம்.
0: தேங்க்யூ. ஸோ நேர்களே, இது ஃபீமேல் மகளிர்கான ஷோ. ஸோ நேர்கள் நீங்கள் மட்டும்தான் கால் பண்ண போகிறீங்க. 2271760 மற்றும் 2752230 இது நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ். கால் பண்ணி உங்களோட பாடலை கேளுங்க. One, two, three, four.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
3: FM Rainbow புதுவை 102.8.

சாய்ஸ் நேக்தே மக்களே, உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:46 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, தமிழ் செல்வி மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? ஓகே, சேதாப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி மாடமுக்காக நான் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு நீங்க ரொம்ப விருப்பமா இருக்கீங்களா? ஓகே, போடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நேர்களே, நீங்களும் உங்களோட பாட்டில் கேட்கலாம், கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்னேக்னி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:51, 36 துளிகள்ல வரக்கூடிய பியூட்டிஃபுல் லிசனர் யாரங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
2: கலைவாணி மேடம் சூப்பரா இருக்கும், சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: ஆட்டோகிராஃப், அந்த படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே. அந்த சாங்,
2: என்ன ஒரு சென்டிமெண்டான சாங் கேட்டிருக்கீங்க. ஓகே, இந்த இந்த பாட்டை நீங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்து கேட்கணும்னு விருப்பப்படுவீங்க?
3: இந்த பாட்டுலாம் நல்லா இருக்கும் மேம், எப்போ வேணாலும் கேட்டா நல்லா தான் இருக்கும். அதனால
2: கேட்டா எப்போ வேணாலும் கேட்பேன் மேடம், சந்தோஷமா இருக்கும் போது கேட்பேன், சோகமா இருக்கும் போது கேட்பேன். சூப்பர் சூப்பர், நன்றி.
3: தேங்க்யூ மேம்.

ஸ்நேகிதியே மகளிர் உங்க சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. நேரம் பாத்தீங்கன்னா 1:57 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் கேட்டு ரசித்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நேரத்தின் சார்பாக நன்றி. எஃப்எம் ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சி 2:15 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நம்மளோட ஆர்ஜே வந்துட்டாங்க. சோ எல்லாருமே வந்து கேட்டேன் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ பொதுவாக 102.8.

0: புனே அண்ட் நாசிக். வாட்டர் லெவல்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அக்ராஸ் சிந்துதுர்க், ரத்னாகிரி அண்ட் பால்கர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் ரைசிங் வித் ஆபிஷியல்ஸ் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி சிச்சுவேஷன். ஹெவி ரெயின் ஹாஸ் பின் லேஷிங் மும்பை சின்ஸ் மார்னிங், மார்க்கிங் த ஃபிஃப்த் கான்சிகூட்டிவ் டே ஆஃப் பர்சிஸ்டன்ட் ரெயின்ஃபால் அக்ராஸ் தி சிட்டி அண்ட் சபர்ப். சபர்பன் ட்ரெயின் சர்வீசஸ் ஆன் ஆல் 3 ரயில்வே லைன்ஸ் ஆர் ரன்னிங் வித் டிலேஸ் ஆஃப் அரவுண்ட் 10-15 மினிட்ஸ். வைல் ரோட் டிராபிக் ரிமைன்ஸ் லார்ஜ்லி ஸ்மூத், ரெயின் இஸ் ஆல்சோ கண்டினியூங் இன் த கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த டேம்ஸ் தட் சப்ளை வாட்டர் to the city. Schools and colleges have declared a holiday for the afternoon session due to the heavy downpour. Madhuri Pange, Akashvani News, Mumbai.
1: Meanwhile, IMD has said that conditions are favorable for further advance of southwest monsoon into some more parts of Gujarat, remaining parts of Haryana, Punjab and Rajasthan during the next 4 days. The Met Department has forecast heavy to very heavy rainfall over Madhya Pradesh, coastal Karnataka, East Rajasthan, Telangana and Vidarbha till tomorrow. In Iran, preparations are underway for the 6-day state funeral of former Supreme Leader Grand Ayatollah Sayyid Ali Khamenei, which will begin in Tehran today. The funeral procession will continue over the next few days before concluding with his burial in the holy city of Mashhad on the 9th of this month. In men's cricket, the second T20 international between India and England will be played in Manchester today. The match will begin at 7 this evening Indian time. The opening game of the 5-match series was abandoned due to rain at Chesterler Street. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi dedicates India's first greenfield integrated refinery cum petrochemical complex in Balotra, Rajasthan. Also inaugurates new terminal building of Jodhpur Airport. Home Ministry designates 23 Pakistan-based individuals as terrorists under UAPA. Centre issues notice to Telegram messaging app over widespread piracy reports. Asked to submit report within 15 days. Bilateral investment agreement between India and Israel comes into force today. IMD says southwest monsoon to further advance into parts of Gujarat, Haryana, Punjab and Rajasthan during the next 4 days. And in men's cricket, India to face host England in second T20 international in Manchester this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. கடலோர காத்து சும்மா கவிதை பாட, கடல் அலையெல்லாம் நம்ம மியூசிக்கு தாளம் போட, இதோ உங்க ஸ்பீக்கர்களை அதிரவிக்க வந்தாச்சு. வானவில்லின் வர்ணஜாலம், புதுவையின் கம்பீரம், உங்களின் இதய துடிப்பு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு மதியம் 2:15 சும்மா சாதாரணமா ஆரம்பிக்க போறது இல்லைங்க. இன்னைக்கு நாம கேட்க போறது வெறும் பாட்டு இல்ல, அது ஒவ்வொன்றும் நம்ம தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத ஒரு சகாப்தம். ஒரு விண்டேஜ் மியூசிக் ரைடுக்கு நீங்க டைம் டிராவல் கூட்டிட்டு போக ரெடியா இருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க போறது நான் ஏர்னா, மைக் முன்னாடி நின்னா வார்த்தைகளாலேயே வைப் செய்யற புதுவை நேர்களின் சில பிள்ளை ஆன் ஏர்ல உங்க அன்புக்குரிய ஆர்ஜே சீனு தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க ரெடியா இருங்க, நம்ம மியூசிக்ல இன்னைக்கு ஒரு டைம் டிராவல் போவோம். அதாவது நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செம ரொமான்டிக் ஹை எனர்ஜி ட்ராக்கு தான் கேட்க போறீங்க. இந்த மதிய நேரத்துல சும்மா வைப் செய்ய வைக்க போற அந்த பாட்டு எந்த படத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா, பறக்கும் பாவை திரைப்படத்துல இருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
3: வார்த்தைகளில் வர்ணஜாலம் வானொலியில் என்றும் உங்கள் தோழன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க மனசுக்குள்ளார நேரா போகக்கூடிய விண்டேஜ் பாடல்களை கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். இன்னைக்கெல்லாம் நாம லெட்ஸ் மீட் டுடேன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம். ஆனா அன்னைக்கே கவியரசர் கண்ணதாசன் ஒரு கியூட்டான அப்பாயின்மெண்ட் சாங் எழுதியிருக்கிறாரு. ஒரு பக்கா மெலடி ட்ராக் பாடல இப்ப நம்ம கேட்கலாம். சித்தி திரைப்படத்திலிருந்து
4: சந்திப்பாமா, இன்று சந்திப்பா.

கடல் அலைகளின் சத்தத்தை விட புதுவை மக்களின் இதய துடிப்புக்கு முன்னுரிமை தரும் ஒரே அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ட்ரெண்டுகள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் போகக்கூடிய ராகங்களின் ராஜ்யம் எப்பவுமே மாறாது. இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் இப்போ கேட்கப்படுற பாடல் 1960 அல்டிமேட் ரொமான்டிக் ஆல்பம்னா அது இந்த பாட்டை சொல்லலாம். சும்மா ஒரு ராயல் வைப் கொடுக்குற பாடலை இப்போ கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து

0: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 2:33 37 நொடிகள். உங்கள் ரேடியோ டியூனில் என்றும் ஒலிக்கும் வசந்த ராகம். இது FM ரெயின்போ புதுவை 102.8. காலத்தை வென்ற கானங்கள். நம்ம நிகழ்ச்சி நேயர்கள் இப்ப கேட்க போற பாடல் தாய்மை கலந்த அன்பம். அப்படியே நம்ம மனசை லேசாக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் கேட்க போறீங்க. எந்த படத்துல இருந்து கேட்டீங்கன்னா, ராமு திரைப்படத்திலிருந்து.

புதுவையின் அடையாளமாய் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா என்று மொழிக்கும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பழைய நினைவுகளின் கதவை திறந்து பாசமழை தூவும் ஒரு இசை பயணமான காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண்ணோட அழகை நிலவுக்கு ஒப்பிட்டு பாடுறது காலங்காலமா நடக்கிறது தான். ஆனா MSV சாரோட மியூசிக்ல TMS சார் இந்த பாட்டை பாடுறப்ப அந்த பெண்ணே நேர்ல வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த எவர்கிரீன் பியூட்டியான பாடல் இதோ உங்களுக்காக சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம்னு இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: நேரம் 2:44:43. இசை பிரியர்களின் ஒரே புகலிடம் நெஞ்சில் என்றும் நிலைக்கும் FM ரெயின்போ புதுவை 102.8. காலங்கள் கடந்தாலும் கானங்களின் தரம் எப்பவுமே டாப் கிளாஸ். இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்கப்படுறது ஒரு டீப் எமோஷனல் வைபான பாடலை. எந்த படத்திலிருந்து கேட்டீங்கன்னா இருவல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

உங்களோட இந்த சனிக்கிழமை மதியத்தை சும்மா ஜாலியா மாத்திட்டு இருக்க ஒரே மேஜிக் உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாடல் வரிகளில் ஒளிந்திருக்கும் வாழ்க்கையின் தத்துவத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இப்ப வாழ்க்கையோட யதார்த்தத்தை ரொம்ப அழகா பேசுற ஒரு கிளாசிக் பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவையின் தென்றல் காற்றோடு கலந்து வரும் மெல்லிசை தேன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது காலத்தை வென்ற கானங்கள். காத்திருக்கிறதுல கூட ஒரு தனி சுகம் இருக்கும்னு சொன்ன ஒரு பாட்டம் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி.

நேரம் 2:57, 11 நொடியில் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் கேட்கலாம். வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு உங்க ஷோல நான் இணைஞ்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்தி பேச போறோம், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேச போறாங்க, எங்கெந்த பேச போறாங்க, என்ன கேம்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்னென்ன சாங்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஆவலா ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யார் யார் பேச போறா, இன்னைக்கு யாரெல்லாம் கேம்ஸ்ல கலந்துக்க போறா, ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். என்ன கேம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா மாத்தி யோசி. ஸோ நான் ஒரு க்வெஸ்சன்ஸோ இல்லையனா எதனா சொல்லும் போது அதுக்கு மாறாக நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்பதான் நீங்க வின்னர். ஸோ இந்த கேமுக்காக ஜாலியா நம்ம கூட நீங்க விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, மற்றொன்று 2275230. வெளியூர் நேராக இருந்தீங்க

அப்படின்னா 0413 கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அடியே நீ. ஸோ பேச்சுலர் திரைப்படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் மாத்தி யோசி கேம்னு சொல்லியாச்சு. இன்னொன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கால் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கல்லூரி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யார் பாத்துறோமா? ஹாய், ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ மேம், குமார் ஃப்ரம் பாண்டிச்சேரி.
0: குமார் ஃப்ரம் பாண்டிச்சேரி. குமார் என்ன படிக்கிறீங்க?
1: நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்
0: மேம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. ஓகே குமார், ஷோ கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் மேம்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோட கேம் என்ன அப்படினா மாத்தி யோசி. நான் ஒரு க்வெஸ்சன்ஸோ இல்லை எதுனா சொல்லுவேன். ஸோ எனக்கு மாறாக நீங்கள் வேற ஒரு பதிலாக சொல்லணும். ரெடியா? கேம் குள்ள போயிடலாமா?
1: போயிடலாம்.
0: ஓகே குமார், எங்கேருந்து வரீங்க?
1: நைட் இட்லி சாப்பிட்டேன்.
0: இட்லி தொட்டுக்கு எதுவும் இல்லையா? இட்லி கூட
1: பாண்டிச்சேரி தான்.
0: பாண்டிச்சேரியில் எந்த இடம்?
1: தண்ணி நிறைய குடிச்சிட்டேன்.
0: தண்ணி நிறைய குடிச்சோம். ஆமாங்க, வெயில் ரொம்ப அதிகமாக தண்ணி குடிச்சுதான் ஆகணும்.
1: பாட்டில் பிளாக் கலர் தான்.
0: பாட்டில் பிளாக் கலர்ல வச்சிருக்கீங்க. ஓகே, அப்ப தண்ணி ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்களே. சோ அந்த பிளாக் அந்த கலர் எப்படி?
1: வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு, கொடை மறந்துட்டு வந்துட்டேன்.
0: வெயில மேட்ச் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா?
1: இல்ல மேம், அது எப்படி? நீங்க கேட்டது தண்ணி,
0: தண்ணி பாட்டில் வெயில் அதிகமா அடிக்கும்ல சொன்னேன்ல.
1: அப்படிதான்
0: போலியே.
1: ஆமா, நாங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் போறதே பெரிய விஷயம் தான்.
0: அப்படி? ஓகே, அப்படி எங்க போவீங்க கட் அடிச்சிட்டு?
1: கட் அடிச்சிட்டு சுத்தத்துக்கு அம்மா மேல நல்ல பண்டியில எங்க வேணா சுத்த வேண்டியதான்.
0: ஓகே ஓகே குமார், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ மேம்.
0: மக்களே, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் ஜாலியாக நம்ம கூட விளையாடினாரு, சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணணும். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நம்ம நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் மாற்றி யோசிப்பாக விளையாடிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.

0: பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க இனவேதாஸ்ரீ இன்னைக்கு ஷோல பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாத்தி யோசி விளையாடிட்டு இருக்கோம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னா 0413-22-71-760 மற்றொரு நம்பர் 2275-230 கால் பண்ணி வாங்க, நம்ம ஜாலியா விளையாடலாம். ஸோ நம்மளோட அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதாஸ்ரீ. நம்மளோட அடுத்த காலர் யார் தெரிஞ்சுப்போம். ஹலோ, ஹாய், எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஹலோ
5: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் கவி பிரியன்.
5: கவி பிரியன், கவி பிரியன் என்ன படிக்கிறீங்க? டாப்பர்ல இல்ல, அப்புறம் லேப்ல ஒர்க் பண்றதுன்றீங்க. ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, கட்டடிக்கிறது, ஜாலியா என்ஜாய் பண்றது, கேன்டீன் அப்படி இப்படின்னு. ஆனா நீங்க லேப்ல ஒர்க் பண்றதுன்றீங்களே.
6: காலேஜ்ல என்ன பண்றது பிடிக்கும்னு கேட்டீங்க, அதனால லேப்ல ஒர்க் பண்றது பிடிக்கும்.
5: ஓ, ஓகே. சோ ஒரு படிப்பாளி பையன், பொறுப்பான பையன், ரைட்டா?
6: ஆமாக்கா.
5: ஓகே கவி, ஷோ கேட்டீங்களா?
6: கேட்டேன்க்கா.
5: ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
6: போலாம்க்கா.
5: ஓகே கவி, லேப்னா எந்த லேப்?
6: போவீங்களா?
5: அடே கவி, சூப்பர் கவி, சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க, சூப்பரா ட்ரை பண்ணீங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
6: தேங்க் யூ.
5: தேங்க் யூ.

0: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 3:37 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல மாத்தி யோசி விளையாடிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட மெமரிஸ் அண்ட் அவங்களோட ஜாலியான ஸ்டோரிஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணணும். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, மற்றொரு நம்பர் 2275230. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்காக இன்னொரு முறை 2271760, மற்றொரு எண் 2275.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டதுக்கு எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு யார் எங்க இருந்து பேசுறான்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹாய், ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் செஞ்சில இருந்து பேசுறேன்.
0: செஞ்சில இருந்து பேசுறீங்க, நேம் சொல்லாம பேசுறீங்களே.
1: என்
0: பேர் ராகவன், செஞ்சில இருந்து
1: பேசுறேன்.
0: உங்களோட கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே, செஞ்சில நீங்க எந்த இடம்?
1: வீட்டுல
0: இருக்கீங்களா? ஓகே, வேற ராகவுக்கு பிடிச்ச வேற விஷயங்கள் என்னென்ன இருக்கும்?
1: நான் மலை மேல ஏறிட்டு இருக்கேன்.
0: மலை மேல ஏறிட்டு இருக்கீங்களா? இவ்ளோ வெயில் இல்லையா?
1: நிறைய கல்லுலாம் கிடக்கு.
0: கல்லுலாம் கிடக்கு, மாட்டிட்டீங்களே.
1: வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்குது.
0: ஆ, மாட்டிக்கிட்டீங்களே. அடுத்தடுத்து டக் அவுட் ஆயிட்டே இருக்கீங்களே. ஹலோ ராகவன்.
1: ஆ சொல்லுங்க.
0: ஓகே சரி, உங்களுக்காக இன்னொரு டைம் போயிடலாமா?
1: ஆ ஓகே.
0: ஓகே ரெடி சரி கோ. ராகவனுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன?
1: நான் வண்டியில போலாம்னு இருக்கிறேன்.
0: இவ்வளவு வெயில்ல வண்டி இல்லையா?

0: ஏதோ ஒண்ணு மண்டையில யோசிச்சே இருக்கு. என்ன
1: யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசிச்ச உடனே சொல்லிடணும்.
0: சட்டை வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு.
1: அச்சோ, சரி, ஓகே ராகவன், உங்களுக்கு காலேஜ் லைஃப்ல வேற என்னெல்லாம் பிடிக்கும்?
0: காலேஜ் லைஃப்லயா?
1: மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா. என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன காலேஜ்ல?
0: நான் பிடிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன், இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, காலேஜ்ல உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அதெல்லாம் இருக்கும்ல?
0: காலேஜ்லயா? காலேஜ்ல மறக்க முடியாத நினைவுகள்னா கட்டடிச்சு சுத்துறது.
1: இனி எல்லாரும் கட்டடிச்சு சுத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, கட்டடிச்சு அப்ப எங்க தாங்க போவீங்க?
0: மத்தவங்க மாதிரிலாம் வெளில சுத்திட்டு இருக்க மாட்டேன். காலேஜ் கேம்பஸ் குள்ள சுத்திட்டு இருப்பேன்.
1: காலேஜ் கேம்பஸ்
0: கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் போரிங்கா இருக்குமா? சரி, அதான் லேப்ல போய் உட்காந்துருவேன்.
1: ஓகே ஓகே ஓகே ராகவன், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹலோ, யார் இங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாச்சு மக்களே. ஸோ நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோமா? ஹாய், ஹலோ, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: மேம், என் பேரு அரவிந்தன்.
2: அரவிந்தன், என்ன படிக்கிறீங்க?
3: நான் வந்து பிகாம் படிக்கிறேன் மேம்.
2: பிகாம் படிக்கிறீங்க, ஓகே அரவிந்தன். உங்களுக்கு காலேஜ் லைஃப்ல நிறைய மெமரிஸ் எல்லாமே இருக்கும்ல, ஸோ உங்களுக்கு அதுல மறக்க முடியாத மெமரிஸ்னா என்ன சொல்லுவீங்க?
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுட் ஷேர் பண்ணதுதான் மேம்.
2: ஃபுட் ஷேர் பண்ணது, அப்புறம்
3: அப்புறம் காலேஜ்னாலே மறக்க முடியாத மெமரிஸ் தானே மேம். அதுல நிறைய இருக்கு. திடீர்னு கேட்டா அசைன்மெண்ட் எழுதாம வெளில நின்னது, அப்புறம் ரெக்கார்ட்லாம் முடிக்காம HOD கிட்ட திட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு.
2: எப்பவுமே இருக்கும். செமஸ்டர் ரெண்டுல கரெக்டா நியூ டியூஸ்னு சொல்லும் போது நம்ம வேக வேகமா எழுதுவோம், அப்பதான் அவங்க நம்மள புடிச்சிருவாங்க. அவங்களோட டைம் ஓகே வரியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே அரவிந்த், ஓகே அரவிந்த், ஷோ கேட்டீங்களா? ஸோ நம்ம ஷோல வந்து மாத்தி யோசி போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கேட்பேன். ஸோ எனக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணாம எனக்கு மாறான ஆன்சரை கொடுக்கணும். ஸோ அப்படின்னா நீங்க வேணா ஓகே போயிடலாமா கேம்குள்ள? அரவிந்தோட மறக்க முடியாத நினைவுகள்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க. சோ அதுல பர்டிகுலரான விஷயம் ஏன் உங்களுக்கு அது பிடிக்குது? காலேஜ்ல
3: வெயில்
2: அதிகமா இருக்கு. ஆமா, நிறைய ஜூஸ் பழம் கொடுத்து நம்ம ஹைட்ரேட்டாவே வெச்சுக்கணும்ல, கரெக்ட்டா?
3: ஸ்கூல் விட்டாங்க மேம், இப்பதான்
2: ஸ்கூல் விட்டாங்க, ஈவினிங் ஆயிடுச்சு. ஓகே, உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் வரந்த்?
3: நான் இங்க இருந்து கீழே இறங்கலாம்னு இருக்கு மேம்.
2: அவுட் ஆயிட்டீங்களே. Okay, Arvind, thank you. Thanks for calling.
3: Okay, thank you, ma'am.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் மக்களே, நீங்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மாத்தியோசி கேம்ல. நம்மளும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து, காலேஜ் மெமரிஸ் எல்லாமே நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு ஷோ. ஸோ உங்களோட அடுத்த ஷோல சந்திக்கும் வர நான் உங்க நிவேதா ஸ்ரீ. ஸ்டே டியூன்ட் வித் மீ. இது நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கல்லூரி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 4:11 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இந்த நிகழ்ச்சி நம்ம சீனு சொல்லுவாரு
2: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு மேக்ஸ் கிட்ட இருந்து நான் என்ன மேக்ஸிமம் பிளாஸ்டர் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டலாம்.
1: மேக்ஸிமம் அல்லும் மேக்ஸிமம் எனர்ஜியோட எங்களோட மேக்ஸிமம் எங்க கூட இருக்கும்போது எனக்கு என்ன பார்க்கல நிறைய கட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆர்ஜே சீனோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போறாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா மொபைல் போனை எடுங்க 2271760 மற்றும்
2: 2 2 7 5 2 3 0.
1: வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நாங்க கொடுக்கற கட்ஸ் எங்ககிட்ட பேசி பர்ஃபார்ம் பண்ணி ஜாலி பண்ணுங்க. என்ன மிஸ்டர் ஆர்ஜே சீனோ எந்த மாதிரி கட்டுக்கணும் ஏதாவது ஐடியா இருக்கா?
2: எனக்கு வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்தோன்னே என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து மற்ற லிசனர்ஸ் மாதிரியே ஓகே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறோன்னு நானும் ஒரு ஆர்வமா தான் இருக்கேன். சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சீக்கிரம் இறங்குங்க செஞ்சு காட்டுங்க.
1: இறங்கிட்டா போச்சு. நேர்களே உங்களுக்கான சூப்பரான காமெடி கெட் வந்துகிட்டே இருக்கு. இதோ
3: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க.
1: மிஸ்டர் ஆர்ஜே சீனு வந்து என்ன பார்த்து சொன்ன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது.
2: கோவப்படாதீங்க சார். ஆனா நிஜமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இது நடக்கிற ஒரு விஷயம். ஓகே இது மாதிரி நம்ம நேயர்கள்கிட்ட வந்து எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா உடனே அந்த வைப்ரேஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த வைப்ரேஷனை கேட்ச் பண்ணிட்டு நீங்க நம்ம ஷோல வந்து பேசலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.
1: வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணீங்க அப்பதான் எங்களை கேட்ச் பண்ண முடியும். உங்களுக்காக நிறைய விதமான கட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதோட அடுத்த கட் ஏன்னா ஒரு கட்டோட விடக்கூடாது இல்லைன்னு மிஸ்டர் சீனோ.
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: ரெண்டாவது கட்ட போடுறேன். அதையும் கேளுங்க, கேட்டுட்டு கால் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கான இரண்டாவது கட் வந்துகிட்டே இருக்கு. இதோ
3: ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டே இந்த கிளம்பிட்டே.
1: இது நான் உங்களை பத்தி சொன்ன மாதிரி இருக்கு. என்ன மிஸ்டர் ஜீனு?
2: ரைட்ரா ரைட் தான். ஓகே
1: பேசிக்கிட்டே இருக்கும்போது சூப்பரா ஒரு காலர் ஒருத்தவங்க லைன்ல வராங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் ஜான்சி ராணி, கிரளி நகர்ல இருந்து பேசுறேன்.
2: ஓகே, ஜான்சி ராணி மேடம், பேரை கேட்டு உணர்ச்சிமா அதிருது. ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா அமர்க்கலமா இருக்க போது நினைக்கிறேன். என்ன, நீங்க ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கேன். இன்னொரு தடவை கட்டு போடுங்க. நான்
2: ஓகே கேட்டலாம் உங்களுக்கான கட்டை.
3: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க.
1: எப்படி கொஞ்சம் கூலிங்கா நடந்துடலாமா?
2: என்ன மேடம், கேட்டீங்களா டைலாக? நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது விஷயம் இல்ல, அந்த மாடுலேஷன் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா?
0: நான் ட்ரை பண்றேன்.
2: ஓகே மேடம், சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? கேமரா ரோலிங்.
0: கோவப்படாதீங்க சார், என்கிட்டலாம் கோவப்படுறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. என்கிட்டலாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கோங்க
1: சார். ஒரு 2 கிலோ கூலிங் ஐஸ் எடுத்து தான் போதுமா மேடம்?
2: உங்க
1: வாயில அவர் கேக்குறாரு.
3: இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
1: சூப்பரா பேசுனீங்க மேடம்.
2: இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு வரலீங்களே மேடம், அந்த ரெண்டா டயலாக்ல.
1: நன்றி. உங்களோட நடிப்பு திறமைய எங்கள் வாயிலா வெளியப்படுத்த தயங்கவே தயங்காதீங்க. விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியாக 4:12:30 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சியில வேற லெவல்ல சூப்பர் சூப்பரா கட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணி பெர்ஃபார்ம் ரெடியா இருக்காங்க. அப்படி என்ன கட் பண்ணீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த கட் தான் நாங்க போட்டோம். அந்த கட் உங்களுக்காக.
2: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு.
3: என்னடாங்க சத்தம்,
2: இந்த கிளம்பிட்டேன்.
1: வேற லெவல்ல இந்த கட்டுக்கு தான் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட யார் ஜாயின் பண்ண போறா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். இருவருமே எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
5: இருக்கேன்.

0: ரைட்ரா விடு, இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருந்தோமே.
1: நடந்திருக்கீங்களா?
2: சார், நான் அந்த மாதிரி கோவப்படுறவங்க கிட்ட கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் வச்சுக்க மாட்டேன் சார். கோவப்பட்ட பிடிக்காது.
1: ஓ, கோவப்பட்ட பிடிக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல? நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா நான் சாதம் வந்துடுவேன்.
1: கோவப்படாதீங்க சார். புரியுங்களா?
2: சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சார்.
3: சாந்த சுரூபியாவே இருந்துருவீங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம், நல்லா பேசுனீங்க நம்ம நிகழ்ச்சியில. கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி மேடம்.
3: கலைவாணி மேடம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் சூப்பரா எங்க கிட்ட உங்களோட திறமை வெளிப்படுத்தினா என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணணும். கால் பண்றதுக்கு என்னப்பா பண்ணும்?
1: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சினாலே நம்ம நேயர்கள் வந்து அடிச்சு தம்சம் பண்ற ஒரு நிகழ்ச்சி, அதாவது உங்களுக்குள்ளார இருக்க அந்த நடிப்பு திறமை வந்து நீங்க வெளியெடுத்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா ஃபன் பண்ணுமோ நம்ம நிகழ்ச்சி நீங்க ஃபன் பண்ணலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2725230 என்ற எண்களுக்கு.
3: வெளியூர் நேர்ல இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை மறந்துடவே மறந்துடாதீங்க. முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: உங்களுக்கு
1: போதுமா?
4: இன்னும்
1: வேணுமா?
4: கிளைமேட் கூலா இருக்கு. காலையில இருந்து தூரல் போட்டு நல்ல சூப்பரா இருக்கு. பாண்டிச்சேரி எப்படி இருக்குங்க சார்?
1: நல்ல தூரலும் நல்லா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் கூலிங்கா தான் மேடம் இருக்கு.
4: போது
1: அவ்வளவு இவ்வளவு நாள் இருந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க பேச போற இந்த டைலாக் எல்லாம் இன்னும் கூலிங்கா இருக்கு நாங்க நினைக்கிறோம்.
3: மைனஸ் டிகிரில போயிடும்.
1: ஆமா,
4: முயற்சி பண்றேங்க சார்.
1: முயற்சி திருவினையாக்கும் மேடம். ஓகேங்களா?
3: ரெடி?
4: ரெடி.
3: கட் கேமரா
1: ரோலிங்.
4: மறந்துச்சா?
1: ஓகே, உங்களுக்கு டயலாக் ரொட்டி ப்ளே பண்ணலாமா?
4: ப்ளே பண்ணுங்க.
1: ஓகே, கேளுங்க மேடம், கேளுங்க.
5: கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க.
3: டயலாக் கேட்டீங்களா?
1: ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்டீங்களா? இன்னொரு டயலாக் கேட்டுறீங்களா?
4: வந்துச்சு.
1: ஆமா,
4: பிரயோஜனமே இல்ல.
5: ரெடிங்களா?
1: ரெடிங்களா? ஐயோ, ரெடியா இருக்கீங்க இல்லீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். கட் கேமரா ரோலிங்.
4: நன்றி.
3: நேர்களை நீங்களும் இந்த மாதிரி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க.

0: நான் எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். அந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும்
1: 2275230.
0: வெளியூர் நேர்களா இருந்தா
1: 0413 என்ற நம்பரை சேர்த்து கால் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: விளம்பரத்தை
1: கேமரா ரோலிங்.
0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறந்துடாம டயல் பண்ணி உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: நேரம் 4:25, 24 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே சீனு அண்ட்
5: ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
6: என்னடாங்க சத்தம்?
5: இந்த கிளம்பிட்டேன்.
4: இந்த கிளம்புன நான் எங்க போனேன்? அடுத்த கட்ட கேக்கதா போனேன். அடுத்த கட் புதுசா இருக்கும், கேளுங்க, சூப்பரா இருக்கும்.
7: ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தரே இது. ஐயோ,
4: சொல்லுங்க, நம்மளோட தேர்ட் கட் எப்படி இருந்தது?
8: ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இது பொதுவா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து நிறைய பேர் படுற அவதி தான் இது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் பாருங்க, அவன் வந்து 9 ஃப்ரெண்டுக்கு சமம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு படுத்துறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ல வந்து ஒருத்தவர் எப்பவுமே கண்டிப்பா இருப்பாரு. நீங்க என்ன மாதிரி தான் மேக்ஸ் உங்க குரூப்ல?
4: இல்ல, பல பேர் அப்படிதான் சொல்றாங்க, ஆனா நான் ஒத்துக்கிறது இல்ல.
8: அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அதாவது நாம யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கேங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த இதை நீங்க டைலாக் பிளே பண்றப்ப எனக்கு கவுண்டமணி செந்திலுக்கு டைலாக் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். அதாவது, டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்ன்றதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதாவது நீங்க இப்ப இந்த மூணுமே பிளே பண்ணிட்டீங்க மேக்ஸ். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட அதை கேட்கலான்னு இருந்தேன். இந்த மூணு டைலாகுங்க இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு வரது பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து நமக்கு சம்பந்தப்பட்ட டைலாக் வந்து எப்பவுமே நம்ம டக்குன்னு ஒரு கேட்சே ஆகும். இந்த மூணு உங்க லைஃப்ல எப்படி அந்த அளவுக்கு வந்திருக்கு?
4: இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் டைலாக் பர்டிகுலர் எடுத்து பாத்தீங்கன்னா, நாம ரீசெண்டா காலேஜ் படிக்கும் போது ஒரு ஒரு வாட்டி ஒரு ஃப்ரெண்டை பத்தி இந்த டைலாக் சொல்லாம யாருமே இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரபுள் மேக்கர் ஃப்ரெண்ட் நம்ம கூட ஒருத்தர் எப்பவும் இருந்துகிட்டே
8: இருக்கணும். ஆட்களையும் மத்தவங்க சுத்தி இருக்கிறாங்க நம்ம சமாளிக்க முடியும். சரி, ஓகே, இதை விடுங்க. ரைட்ரா, அந்த டைலாக் வாங்க. அது எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல வந்து ஃபாலோ ஆயிருக்கு?
4: இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம கையில ஒண்ணு மேலன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும்.
8: ஆமா,
4: அப்படி நினைக்கும் போது நம்ம கிட்ட என்ன டைலாக் வரும்?
8: ஆமா,
4: ரைட்ரா,
8: இருந்தா ஊருக்கு
4: இல்லனா சாவிக்கு அப்படின்னு சொல்ற டைலாக் தான். இந்த டைலாக் உங்களோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா பிளே பண்ணிருக்கு?
8: நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு அக்க போறதான் போங்க. அதாவது வடிவேல் சாரோட டைலாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம கூடவே வந்ததாவே இருக்கும். அதுக்கு அவர் கொடுத்துக்கிற அந்த மொழி வடிவம் இருக்கு பாருங்க, அந்த மொழி வடிவமும் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, அடேங்கப்பா, வடிவேல் சார் அடிச்சுக்கவே முடியாது. அதை வந்து பிளே பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம அதுல போய் கனெக்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு டைலாமே என்னோட லைஃபுக்கும் பொருந்தும்.

0: அந்த டைலாக் மட்டும் இல்ல, இன்னொரு சூப்பரான டைலாக் இருக்கு இந்த மருதமலை படத்துல கூட, மலை
1: வடிவேல் சார் வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஓகேங்களா, அழகா வந்து லைஃப் அழகா சூப்பரா எடுத்துட்டு போய் அந்த காமெடியில போய் நம்ம இணைய வச்சிடும். இது நமக்கு மட்டும் கிடையாது, கேட்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். அந்த ஃபீலை வந்து நீங்க கட் கேமரா ரோலி நிகழ்ச்சியில், அதாவது நேயர்கள் வந்து கட் கேமரா ரோலி நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு
0: கால் பண்ணி உங்களோட திறமையை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை விட்டுறவே விட்டுறாதீங்க, முன்னிட்டு டயல் பண்ணுங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
4: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
5: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
6: தட்காட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 4:34, 22 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இந்த நிகழ்ச்சி
3: கட் கேமரா ரோலிங்
2: வித் ஆர்ஜே மேக்ஸ் அண்ட் ஆர்ஜே சீனு. வேற லெவல ஷோ போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பரான கட்ஸ் எல்லாம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான கட்ஸ் போடலாமா சார்?
3: திரும்ப வந்து நம்ம அந்த கட்ஸ் கேட்டுலாம்.
4: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க.
2: கொஞ்சம் கூலிங்கா தான் நடந்துக்கணும் போல.
3: ஓகே, அடுத்த டயலாக் போடுங்க, அத பொறுமையா வெயிட் பண்ணி பாப்போம்.
4: ரைட்டா? ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா, இந்த கிளம்பிட்டே.
3: ஓகே, இந்த டயலாக் போட்டு கிளம்பறமா பாப்போம்.
5: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவனா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சிக்கிட்டு நாப்பற அவஸ்தர் இது.
3: ஐயோ, இந்த டயலாக்லாம் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம நேயர்கள் கால் பண்ணனா உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேயர் இருந்தா கூடவே 0413 என்ற குறியீட்டு நேம் சேர்த்துக்குங்க. சொல்லுங்க மேக்ஸ், அடுத்ததா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்மள டார்ச்சர் பண்ற ஃப்ரெண்ட்.
3: ஐயோ, அந்த அதை நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வாட்டி. மேக்ஸ், நீங்க உங்க இதுல சொல்லுங்க.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஓகே சார், சூப்பர். அப்படியே செம்ம ஷார்ப்பா சொல்றீங்களே,
2: அந்த அளவு ஷார்ப்பா இப்ப டயலாக் வரப்போகுது.
3: ஓகே, ரெடியா இருக்கீங்களா சார்? பேசிடலாமா நம்ம நிகழ்ச்சியில?
6: ரெடியா
3: இருக்கு. மூணு டயலாக்குமே பேச ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டயலாக். ஓகே, உங்களுக்கு அந்த மூணு டயலாக் நாங்கள் பிளே பண்றோம், கேக்குறீங்களா? இல்ல ஒன்னு ஒண்ணா பிளே பண்ணலாமா? ஓகே, ஒன்னு பிளே பண்ணுங்க.
2: முதல் டயலாக் வந்துகிட்டே இருக்கு.
4: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல.
3: அடுத்து கேக்கலாமா? ஓகே, ப்ளே பண்ணுங்க. ஆ ஓகே.
4: ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா, இந்த கிளம்பிட்ட.
3: ஓகே சார், தண்டபணி சார், பேசிடலாமா? சூப்பர் சார், கட் கேமரா ரோலிங்.
6: இருந்தா இருடா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு.
3: அந்த இந்த டைலாக்ல வந்து பாத்தீங்கன்னா சார், சூப்பரான அந்த செம பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ரா, அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையா வரும். பேசலாமா திரும்ப? ஓகே, சொல்லுங்க.
6: இருந்தா வீட்டுக்கு, இல்லன்னா சாமிக்கு.
3: ஓகே,
2: என்னப்பாங்க சத்தம்?
3: ஓகே சார், நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ரைட்டரால ஆரம்பிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையா வரும்னு சொல்லிட்டு சூப்பரா வந்துச்சு உங்களுக்கு.
6: சரிங்க சார்.
3: ஓகே, அடுத்து எது கேக்கலாமா?
6: கேக்கலாம் சார்.
5: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவனா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்பற அவஸ்தர் இது.
3: தண்டபாண்டி சார், இந்த டயலாக் நாங்க கேட்டே ஆகணும் சார் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா.
2: அதை முடிச்சிட்டு நீங்க உங்க எந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லணும்.
3: ஆமா, பேசலாமா?
6: பேசலாம் சார்.
3: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
6: ஊர்ல

0: பத்து ஃப்ரெண்டு பாஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறான், அவன்லாம் சந்தோஷமா இருக்கிறான். ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கணும்.
1: எந்த அந்த ஒரு ஃப்ரெண்டு உங்களை போட்டு இந்த அளவுக்கு பாடப்படுத்தினது? சூப்பர் சார், ஆனா மூணு டயலாக் வந்து செம்மையா கட்டிங்க, செம்மையா சொன்னீங்க சார், நல்ல டெலிவரி டயலாக் பண்ணீங்க சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேர்கிட்ட யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: ஓகே சார், சந்திரசேகர் சார், மூணு கிளிப்பிங் கேட்டீங்களா?
3: ஆமா, மூணு கிளிப்பிங் கேட்டேன். அதுல ரெண்டு கிளிப்பிங் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ரெண்டு பேசிட்டு

0: வணக்கம் வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
1: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
2: ஓகே சார், சந்திரசேகர் சார், மூணு கிளிப்பிங் கேட்டீங்களா?
1: ஆமா, மூணு கிளிப்பிங் கேட்டேன். அதுல ரெண்டு கிளிப்பிங் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ரெண்டு பேசிட்டு தேர்ட் கிளிப்பிங் மட்டும் நீங்க போட்டுருங்க.
2: ஓகே, இப்ப கட் கேமரா ரோலிங் சொல்லலாமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: கட் கேமரா ரோலிங்.
1: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட கோபப்படாதீங்க.
2: ஐயோ,
1: 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்ல.
2: அச்சச்சோ, கோபப்படாதீங்க சார்.
1: என்னடா
2: அங்க சத்தம்?
1: என்னடாங்க
3: ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது.
2: கேட்டீங்களா சார் டைலாக?
1: கேட்டேன் சார்.
2: எந்த அளவுக்கு அதை நீங்க உள்ள வாங்கிருக்கீங்கன்றத இப்ப நீங்க சொல்ல போறத பொறுத்துதான் இருக்கு. பேசலாமா?
1: பேசலாம்.
2: கட் கேமரா ரோலிங்.
1: ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சிட்டு படுற பாடுறக்கியோயோயோயோயோயோ.
0: என்ன ஒரு நகர் நவ ரசம்.
2: அதாவது அந்த மொத ரெண்டு இதை வந்து மொத ரெண்டு கிளிப்பிங் விட இந்த கிளிப்பிங் வந்து நீங்க ரொம்பவே ஊறிட்டீங்க சந்திரசேகர் சார். யாரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படாத பாடு படுத்திக்கிறாரு உங்களுக்கு இந்த டயலாக் பேச வைக்கிற.
0: அவருக்குள்ள இருக்கிற சந்தானமும் வெளியே வந்துட்டாரு.
2: ஆமா, யார் அந்த படாத பாடு படுத்தினவர் உங்களை?
1: யாரும் படாத பாடலாம் படுத்தல சார். நீங்க வேற மத்தவங்க படாத பாடு படுத்துறத அவங்க இந்த பக்கம் வந்தா நான் அந்த பக்கம் ஓடிடுவேன் சார்.
2: ஓகே ஓகே சூப்பர். நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது பாடு படுத்திட்டு இருக்கோமோ?
1: வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசிட்டா
2: நீங்க ட்ரை பண்ண போறீங்க?
1: ஆமா,
2: வேற இதுல.
1: ஆமா,
2: ஓகே சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுங்க. கட் கேமரா ரோலிங்.
1: ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுட்டு பாடுற
2: பாடுறேன்.
1: ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க. நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு பாடுற பாடுறேன்.
2: ஓகே ஓகே சார்.
1: அடுத்து கோபமா நிறைவா. ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவெல்லாம் சந்தோஷமா சுத்திச்சிருக்கான். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு சுத்துற பாடுறேன்.
0: சூப்பரா பேசுறீங்க சார். நார்மல் டயலாக் டெலிவரியை விட உங்களோட மாடுலேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி
1: இருந்தது. என்னமோ அந்த தேர்ட் டயலாக் கூட ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தது
2: சார். அந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கனெக்ட். அதுக்காக தான் கேட்டேன், இந்த டயலாக்ல இவ்வளவு கனெக்ட் ஆயிட்டீங்களே, யார் அந்த அளவுக்கு உங்களை கனெக்ட் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்டேன்.
1: இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச டயலாகா. அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தோம்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது.
2: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ. இருவருக்கும் நன்றி.
2: நன்றி சார்.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி உங்களோட திறமையை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், நீங்க சூப்பரா வெளிப்படுத்தலாம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கால் பண்ண வேண்டிய நம்பர்கள் 2271760 மற்றும்
2: 2271752300.
0: வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா
2: 0413 என்ற குறியீட்டு நிமிஷத்துக்கு கால் பண்ணுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8
0: கட் கேமரா ரோலிங். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, மறந்துடாம கால் பண்ணுங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: சரித்தனம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

ஜெட்னிசார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஆத்திச்சு ஆ திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சு.
1: Yeah.

0: ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்த இது.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 4:53, 15 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் 92.8 இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்.
2: இப்போ நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் வெயிட் பண்ணிருக்காங்க கேட்டலாம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஈராமா முருகன், இளமங்கலம்.
2: ஓகே சார், சூப்பர். அட்ரஸ்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் குள்ள போயிடலாமா?
3: போயிடலாம் சார்.
2: காமெடி கிளிப்பிங் பேச ரெடியா இருக்கீங்களா?
3: நன்றி
2: சார்.
1: நேர்களே, இன்னைக்கு சூப்பரா நிறைய பேர் வந்து அவங்களோட நடிப்பு திறமை காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க உங்களோட நடிப்பு திறமை இன்னைக்கு காட்ட முடியலன்னா கவலையப்படாதீங்க. தினம்தோறும் நம்ம எஃப்எம் 92.8 4 மணிக்கு என்ன நிகழ்ச்சி இருக்கு?
2: கட் கேமரா ரோலிங்.
1: விளம்பரம் தொடர்ந்து பாடல்

0: வருது. அதோட நான் உங்களுக்கு டாடா பை பை சொல்லிக்கிறேன். இது சைனிங் ஆஃப் ஆர்ஜே மேக்ஸ் அண்ட் ஆர்ஜே
1: சீனோ.
2: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
3: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காற்றலையில கலகலப்பை அள்ளி தெளிக்கும் உங்க எல்லோருடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர் நம்ம ஊரோட அசல் அடையாளம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வாரம் முழுக்க வேலை டார்கெட் டென்ஷன் ஓடிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் ரிலாக்ஸா வைப் பண்ண காத்துட்டு இருக்கிற நம்ம புதுவை நேயர்கள் அனைவருக்கும் உங்க வீட்டு பிள்ளை உங்க அன்பிற்குரிய ஆர்ஜே சின்னவின் நெஞ்சார்ந்த மாலை வணக்கம். இப்ப சரியா 5:30 ஆயிட்டு இருக்கு. மாலை நேரம் ஆரம்பிக்கிற இந்த அழகான நேரத்துல நம்ம எஃப்எம் ரெயின்போ பண்பலையில சும்மா தெரிக்க விட ஆரம்பிக்குது புதுவையின் பெருமை மிகு நேரலை கொண்டாட்டம் அலையோடு விளையாடு. நான் இப்போ நம்ம ரெயின்போ ஏசி ஸ்டுடியோக்குள்ள மைக் முன்னாடி செம்ம எனர்ஜியா உட்காந்துருக்கேன். அப்போ பீச்ல யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம கடற்கரை மணல்ல கையில மைக்கோட நம்ம ஊர் மக்களை வச்சு செய்ய செம்ம கெத்தா காத்துட்டு இருக்காரு ஒரு ஆர்ஜே. நாம அந்த ஆர்ஜே யாருன்னு கேட்டுலாமா? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். இந்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில வழக்கம் போல நான் பாண்டி மெரினாக்கே வந்துட்டேன். இங்க நல்லா வைபா என்ஜாய் பண்ற சூப்பரா இருக்கு. எப்பயுமே அலையோடு விளையாடுன்றது பதிலாக இன்னைக்கு மழையோடு விளையலாம் போல இருக்கு. ஏன்னா நல்லா சில் கிளைமேட்டா சூப்பரா இருக்கு. ஓ, யாராவது வீட்டுல துணி இனி காயெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து உள்ள வச்சிருங்க, ரெடியா இருங்க. ஓகேவா? இன்னைக்கு நல்ல ஃபன் ஃபுல்லா நிறைய கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனர்ஜெட்டிக்கா ஜாலியா போக போகுது. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு
1: நிகழ்ச்சியில. இப்ப துவக்கமா நம்ம பாடல் கேட்கலாம் மங்காத்தா திரைப்படத்துல இருந்து.

0: அசல் அடையாளம் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சனிக்கிழமை மாலை சும்மா வெறித்தனமா வைபாகிட்டு இருக்க நம்ம சிக்னேச்சர் ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு பாண்டி மெரினா பீச்ல இருந்து புவி வந்து பாத்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. கடல் அலையும் போயாது, நம்ம ரெயின்போ இசையும் குறையாது. ஓவர் டு யூ புவி.
1: மீண்டும் வந்தாச்சு நம்மளோட அதையோட விளையாட்டு நிகழ்ச்சியில. இன்னைக்கு நான் பாண்டி நேர்னால பார்த்தோம்னா ரொம்ப ஜாலியா வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். இப்ப முதல் நேரா ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடி என்ஜாய் பண்ண போறோம். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்கிருந்து பீச் வந்து பழகப்பட்ட விஷயம் தான். அப்ப வந்து உங்களுக்கு பாண்டியதே ரொம்ப பிடிச்ச பீச்சு
2: பாண்டி மெரினா தான்.
1: பாண்டி மெரினா தான். ஐயோ பாண்டி மெரினா எல்லாம் ராக் பீச் தான் சொல்லுவாங்க. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா பீச்ல? பீச்ல இருந்து வந்திருப்பீங்க, பேரண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்க.
2: என்ன சார், உங்களோட அந்த கடையில நம்ம புதுக்காக வந்தோம்.
1: வாங்கிட்டாங்க சாப்பிட்டு போவீங்களா?
2: ஒரு
1: எல்லாத்துலயுமே ஒரு அந்த ஒரு ஊருக்கு போனது இருக்கு. சூப்பர் ப்ரோ, நிறைய விஷயங்கள் சூப்பரா சொல்றீங்க, என்ஜாய் பண்றீங்க. இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாட போறேன், அதான் நீங்க வந்து கரெக்டா விளையாடுறீங்களான்னு பாப்போம். நீங்க ரசனை விளையாடு மட்டும் இல்ல, நல்லா சூப்பரா எல்லாத்தையும் ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போம். ஓகேவா? இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்க பாக்கலாம். ஓகேவா? ரெண்டு ஃபாதர், ரெண்டு சன், ரெண்டு மகன். ஓகேவா? ரெண்டு அப்பா, ரெண்டு மகன். ரெண்டு மகன் மீன் பிடிக்க போனாங்க, மூணு மீன் பிடிச்சாங்க, ஆனா ஆளுக்கு ஒரு மீன் சாப்பிட்டாங்க, எப்படி? மூணு மீன் பிடிச்சாங்க, ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டுருப்பாங்க?
2: அம்மா தப்பு, இன்னும் ரெண்டு.

0: ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க ஆன்சர். சொல்லலாம் வந்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க. ஆஜிக்கா இடிக்குதா, ஆன்சர் சொல்லட்டா. தாத்தா அப்பா மகன், ஓகேயா? ரெண்டு அப்பா, அதாவது அப்பாக்கு அப்பாவா மகனுக்கும் அப்பாவா, அப்படி எடுத்துக்கலாமா? அதான் ரெண்டு, அப்படி பார்த்தா தாத்தாக்கு ரெண்டு மகன்ல. சரி ஓகே, கரெக்டா வந்துருச்சா? ஓகேவா, கரெக்டா வந்துருச்சா? மூணு. இப்ப ரெண்டாவது பிரச்சனை கேட்கலாம். இது வந்து ஒரு விடுதலை மாதிரி. எனக்கு ஆறு முகம் இருக்கு, ஆறு முகம் இருக்கு, இருபத்தோரு புள்ளி இருக்கும். ஆனா எனக்கு உயிர் கிடையாது, ஆனா எனக்கு உயிர் கிடையாது. டக்குன்னு யோசிங்க வீக்கா. நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்களே, அதனாலதான் உங்க மூளைக்கு வேலை விடுகிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்கய்யா, டைசன் சொல்லுவாங்கல்ல, தாயக்கட்டை, தாயக்கட்டை. ஆறு முகம் இருக்கும், இருபத்தோரு புள்ளி இருக்கும். ஓகேயா, ரெடி பண்ணி வரணும்ல அப்புறம். ஓகேயா, நெக்ஸ்ட் எட்டு ஆப்பிள்ஸ் இருக்கு. ஓகேயா, நீங்க வந்து மூணு ஆப்பிள்ஸ் எடுத்துட்டா உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும்? மொத்தம் எத்தனை, உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? அப்பா சொல்லிட்டீங்க, கேட்ட க்வெஸ்சன் திரும்பவும் கேக்குறேன். எட்டு ஆப்பிள் இருக்கு, நீங்க மூணு ஆப்பிள் எடுத்துட்டீங்க, உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? அப்ப எத்தனை இருக்கு? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேயா, கேள்வியிலே பதில் இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா, ஓகே. ஒரு ரூம்ல நாலு கார்னர் இருக்கு. ஓகேயா, ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு பூனை இருக்கு. ஆமா, ஒவ்வொரு பூனையும் மூணு பூனைங்களை பாக்குது, மூணு பூனைங்களை பாக்குது. ஓகேயா, அப்ப மொத்தம் ரூம்ல எத்தனை பூனை இருக்கும்? கரெக்டா சொல்லிட்டீங்களே, அவ்வளவுதான். ஏன் நாலு பூனை இருக்கு தெளிவா சொல்றீங்களா? மூணு பூனைய வந்து பார்க்க முடியும். ஓகேயா, ஓகே, சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்ப வேற குவெஸ்டின் கேட்கறேன். தமிழ் நல்லா தெரியுமா உங்களுக்கு?
1: தமிழ்
0: நல்லா பேசுறீங்க, நல்லா இப்படி அந்த அலை இதெல்லாம் வந்து நல்ல தமிழ் அழகா சொல்றீங்க அரசனையோட. சரியா, இப்ப நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன்னா, சிக்கி குக்கு கே கே கைனு, அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து சொல்லணும். ஆமா, இப்ப கான் சொன்னா கடல், கீரை, இந்த மாதிரி. புரியுதா? சரி, கானே இருக்கும் ஒரு அஞ்சு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாலை எடுத்துக்கோங்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு. பாம்பழம், மாங்கனி, ஒண்ணுதான், மூணுதான், நாலு. இன்னும் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். சீக்கிரம் சொல்லுங்க, அதுமாதிரி மாலை மறுபடியும் சொல்றீங்க. இன்னும் ஒண்ணு, மாலை தான் இல்ல, நீ மூமே சொல்லா. அவ்வளவுதான், அஞ்சு. ஓகேயா, இன்னொரு லெட்டர்
1: கேக்குறேன்.
0: ஒண்ணு, ரெண்டு,
1: பப்பாளி,
0: மூணு, நாலு, இன்னும் ஒண்ணு, சிக்கன், அஞ்சு. ஓகே, கடைசியா ஒரு லெட்டர் சொல்றேன். ஓகேயா, சிக்கன் சொல்லுங்க.
1: அதே மாதிரி
0: மறுபடியும் தமிழ் உணர்வு, தமிழ் நல்லா தெரியுதா? நான் செக் பண்ண போறேன். பழமொழிதான் தெரியுமா ப்ரோ? அப்புறம் என்ன ப்ரோ? தமிழ்ல வந்து நான் பழமொழி தான் தெரியுமா? தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுவேன், நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லணும். ஓகேவா? அளவுக்கு மிஞ்சினால் ஆமா, அதேதான் சொல்லிட்டீங்களே. ஒண்ணு நாலு கேப்பேன்,

0: கட்டுறது கைமண் அளவு. ஓகே ஓகே, காக்கைக்கு தன் குஞ்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு தோறு பதம் ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேயா, விதை விதைத்தவன் வினையிருப்பான். சூப்பர் சூப்பர் ப்ரோ, செம்மையா சொன்னீங்க. சரி ஓகே, இப்போ இன்னொரு கேம் விளையாட போறோம். இதுல வந்து அவ்வளவு சீக்கிரம் விடுறதா இல்லை, நான் நல்லா கோஆப்ரேட் பண்றீங்களா? ஓகே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு தப்பான ஆன்சர் தான் சொன்னேன்.
1: தப்பான ஆன்சர் சொல்லு,
0: நீங்க தப்பான சொன்ன ராங் ஆன்சர் ஒன்லி. ஓகே, நான் ரெண்டு ரெண்டு நாலு எத்தனை கேட்டா நாலுன்னு சொல்லக்கூடாது, 12 18 அந்த மாதிரி சொன்னேன். கடல் என்ன இருக்கும்? ஓகே சரி ஓகே, காட்டில் அப்போ என்ன இருக்கும்? ராக் பீச்சுக்கு யார் ஆசன் பேர் ராக் பீச்சு? ஐயோ நாட்டை கடமுறை பார்த்தீங்களா? ஓகே, வானத்தில் என்ன இருக்கு?
1: வானத்தில்
0: 12 எத்தனை மணி? எத்தனை இப்போ சூப்பராக சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் மேலே வந்து என்ன போடுவீங்க?
1: நான் வந்து இதுவும் போட மாட்டேன் சார்.
0: எதுவும் போட மாட்டீங்களா? சரி ஓகே, தலை வாடுறது எது யூஸ் பண்ணுவீங்க?
1: தலை வாடுறது நான்
0: குச்சி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, பிரஷ் பண்றதுக்கு பட்டு யூஸ் பண்ணுவீங்க? பட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ, சூப்பராக விளையாடுறீங்க. சரி ஓகே, கரெக்டாக ஒரு கேம் விளையாடுறேன். உங்கள் பர்த்டே டேட் என்ன?
1: என் பர்த்டே டேட்டு 23 99.
0: ஓகே, 23 நீங்கள் பேக்வேர்டில் சொல்லணும். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் கலந்து சொல்லணும். இப்போ எப்படின்னா 23, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 25 வச்சுக்கோங்களேன். 25 எப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்னா இப்போ 25 23 அப்படியா? புரிஞ்சுதா? ஓகேயா,
1: 23 22 21 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4
0: சூப்பர் ப்ரோ, பக்காவா இல்லீங்க எல்லா கேமையும். உங்களை விடவே மனசு வர மாட்டேங்குது. சரி ஓகே, கடைசியா ஒரு கேம் விளையாடலாம். மாத்தி வச்சு கேள்வி பார்த்தீங்களா?
1: கேட்பாங்க,
0: எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. ஓகேயா, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஓகேவா, எல்லாரும் திரும்பி கேட்க முடியாது. ஓகேவா, இருந்தாலும் எல்லாரும் கேட்பாங்க, உங்க வாய்ஸ் எல்லாரும் கேட்பாங்க. ஓகேயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வச்சு கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேட்கறேன் கேப்பேன். இப்ப நீங்க தப்பா ஆன்சர் சொன்னது வேற, நம்ம டைம் எல்லாம் அவங்க சொல்லணும். ஓகேயா, பீச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? எங்க போனீங்க ப்ரோ? ஏன் சாப்பிடல ப்ரோ? அதே பிரியாணி சாப்பிட்டீங்களா? அப்ப எனக்கு ஏன் பத்திரி ஃப்ரீ கட்சர் அப்ப பிரியாணி அதிகம் தான் கொடுத்தாங்களா? கடலூர்ல இருக்காரா? பவர் பார்க்க போறீங்களா? என்ன பேர் வைக்க போறீங்க?
1: நாளைக்கு
0: அவுட்டு. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பரா விளையாண்டீங்க, நல்லா விளையாண்டீங்க மோகன் ப்ரோ. தேங்க்யூ சோ மச். கிஃப்டா? கிஃப்ட் நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்க விளையாண்டுங்க, கண்டிப்பா கொடுப்பேன். ஓகேவா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். நேர்களே பார்த்தீங்கன்னா இங்க வந்த மோகன் என்ற ப்ரோ வந்து ரொம்பவே ஜாலியா எம்சுவா செமையா விளையாடினாரு. பீச் அப்படியே ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறாரு அவரு. ஓகேவா, இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபன்ஸ்லான கேம் எல்லாம் விளையாடலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது அலையோடு விளையாடு.
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து.
3: நெடுங்க ஆகாசங்கிடுங்க, சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நான்

want you.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 5:29.

0: 24 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு பீச்ல செல்ஃபி எடுத்துற நம்ம ட்ரெண்டிங் யூத்துக்கான ஒரே சாய்ஸ் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாட்டும் இருக்கும், பல பல ஜாலி கலாட்டாவும் இருக்கும். இது நம்ம அலையோடு விளையாடும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரினா பீச்ல இருக்கிற எல்லாரையும் பூவி அங்க ஜாலியா வந்து ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா கடல் அலையும் போயாது, நம்ம ரெயின்போ இசையும் குறையாது. பூவி, இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க?
1: மீண்டும் நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி வந்த முதல் நேரம் ரொம்ப ஜாலியா வென்சுவா ஒரு இன்னும் வந்து ஒரு வைபாக்கி விட்டு போயிட்டாரு. அடுத்த நேரம் ஒருத்தன் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க?
1: நீங்க வந்து இப்ப கடலூர்ல இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வீட்டு அப்ப அங்கேயும் பழக்கப்பட்ட விஷயமா தானே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏதாவது பியூட்டிஃபுல் வந்து வீட்டுல ஏதாவது இருக்கா?
2: பாண்டிச்சேரிக்கு
1: நீங்க வந்து ஒரு ரேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பர்சனை நீங்க ஓவர் டேக் பண்ணினா நீங்க எந்த பொசிஷன்ல இருப்பீங்க? ஃபர்ஸ்ட் பர்சனை எந்த பொசிஷன்ல இருப்பீங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருப்பீங்க. இப்ப கரண்ட்ல என்ன பொசிஷன்ல இருக்கீங்க? இவ்வளவு லாஜிக்கா சொல்லுங்க, எதிர்பார்க்கல. அதுல கரண்ட்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா, இப்ப அடுத்த கொஸ்டின் கேக்குறேன் உங்ககிட்ட. 7 பேர் 7 நாள்ல 7 வீடு பெயிண்ட் பண்றாங்க, அதை பெயிண்ட் அடிக்கிறாங்க. 21 பேர் 21 வீடை எத்தனை நாள் பெயிண்ட் அடிச்சு முடிப்பாங்க? 21 நாள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நல்லா கேக்குறேன், மருந்து வருதுன்னு பாருங்க. அதான் இல்ல, 21 பேரும் 7 நாள்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க. டேஸ் கணக்கு முக்கியம் இல்லல்ல, கவுண்ட் அப்படி பாருங்க. ஓகே, லாஜிக்கா பயங்கர. இது வந்து ரொம்ப இதால யோசிச்சு எல்லாம் சொல்ல தேவையில்ல, கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், டாக்டர் உங்களுக்கு 3 டேப்லெட் கொடுத்து 30 மினிட்ஸ் 1 டேப்லெட் சாப்பிட சொல்றாரு. ஓகேவா, கரெக்டா எவ்வளவு நேரத்துல இது வந்து சாப்பிட்டு முடிச்சீங்க? 3 டேப்லெட்டையும் முடிச்சிடறது ரொம்ப எப்படி ஒன் ஆஃப் இல்ல ரொம்ப ஜாலியா யோசிச்சுட்டு போங்க. ஓகே, ரொம்ப போட்டு மூளையெல்லாம் பொழிய வேண்டாம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் கேக்குறேன். ஒரு விவசாயி 17 ஆடுகள் வந்து விவசாயிகிட்ட இருந்துச்சு, 9 தவிர எல்லாம் செத்து போட்டான். அப்போ அவர்கிட்ட மீதி எத்தனை ஆடு இருந்திருக்கும்? 17 ஆடு இருந்துச்சு, அதுல 9 தவிர மீதி எல்லாமே செத்து போயிட்டான். அப்ப அவர் மீதி எத்தனை ஆடு அவர்கிட்ட இருந்திருக்கும்? இதோட எப்படி 8 ஆடு இருந்திருக்கா? நல்லா யோசிங்க, நான் திரும்ப சொல்லிட்ட க்வெஸ்சன் ஆன்சர் இருக்கு. சீக்கிரம், 17 ஆடு இல்ல, 9 ஆடு. சரி, 9 ஆடு வந்து செத்து போச்சான். சரி, 9 ஆடு தவிர எல்லா ஆடும் செத்து போச்சான். அப்ப மீதி எத்தனை ஆடு இருக்கும்? திரும்பவும் கேக்குறேன், க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கு. 9 ஆடு இருக்கு. நான் கேட்டது 9 ஆட தவிர்த்து. ஓகேயா, க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கு. கடைசியா இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகேவா, 5 மெஷின் வந்து 5 நிமிஷத்துல 5 டாய்ஸ் மேனுபேக்சர் பண்ணா, 100 மெஷின் 100 டாய்ஸ் மேனுபேக்சர் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இதுலயும் க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கு. 100 டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி.

0: டாய்ஸை மேக் பண்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நான் திரும்ப சொல்லிட்டேன். ஆ அவ்வளவுதான். ஓகே, ஸோ டியூரேஷன் 5 நிமிஷம் தான். ஓகேவா? இப்போ வந்து சரி ஓகே, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கு வந்து நான் ஈஸியான க்வெஸ்சன் கேட்கறேன் இப்போ. ஓகே, அடுத்த கேப் நீங்க நிறைய கேன்சல் பண்ணாததுனால. தமிழ் தெரியுமா? நல்லா தமிழ் எழுத்தெல்லாம் நல்லா தெரியும். நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், தமிழ் எழுத்து ஒன்று சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கான் சொல்கிறேன்னா கா கி கியூ கே கே கை கோ க கவு அப்படின்ற இந்த லைனில் நீங்கள் எதில் வேணால் சொல்லலாம். ஆனால் 5 வார்த்தை சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? சரி, காலையாக ஆரம்பிச்சோம். சீக்கிரம் சொல்லுங்க. கடல்.
1: ஒன்று.
0: ரெண்டு. மூணு. நாலு. சொல்லுங்க. கடைசியா ஒரு லெட்டர்
1: சொல்றேன்.
0: சூப்பரா சொல்றீங்க ஆன்சர். சரி ஓகே, இப்ப நான் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பேன். நீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராங் ஆன்சர் பண்ணணும், தப்பா சொல்லணும். ஓகேவா? ஆ, இப்ப தலை வர்றது என்ன சொல்லுங்க? மாத்தி யோசி இல்ல, தப்பா சொல்லணும். மாத்தி யோசினா சம்பந்தமே இல்லாம ஆன்சர் பண்றது. ஓகேவா? இப்ப 2 2 கேட்டா 18 அந்த மாதிரி. புரிஞ்சுச்சா? ஓகேவா? இப்ப மறுபடியும் தலைக்கு என்ன யூஸ், தலை வர என்ன சொல்லுங்க? யூஸ் பண்ணீங்க. ஓகே, கடல்ல என்ன இருக்கும்? கல் இருக்கு கடல்ல. ஓகே, ராக்கிஸ்ல கல் எடுத்துமே. ஓகே பரவாயில்ல, கடல்ல தண்ணி இருக்கும். ஓகே, கடல்ல என்ன வாழும்?
1: பானிபுரி கடை இருக்கு, சாப்பிடுவோம்.
0: பானிபுரி கடை இருக்கு, சாப்பிடுவோம். பானிபுரி கடை கடலுக்குள்ள இருக்கு. ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து காட்டுல என்ன இருக்கும்? ஓ, இதெல்லாம் இருக்கு. என்ன அப்ளைன்ஸஸ்லாம் வச்சு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் விளையாட என்ன பண்ணுவாங்க? நல்லா தெரியுது அதனால வந்து பழமொழிலாம் தெரியுமா?
1: தெரியாது.
0: தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆணைக்கும் அடிசை இருக்கும், அதை நீங்க சொல்லணும் அந்த மாதிரி. ஓகேயா? கட்டுறது கைமண் அளவு, கல்லாலது கல்லாது சரி ஓகே ஓகே. அளவுக்கு மிஞ்சினால்
1: அமிர்தமும் நன்றி.
0: ஓகே, ஒரு பானை தொற்றுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடை விதைத்தவன் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆசைக்கு அளவில்லை. ஓகேயா? சூப்பரா சொல்றீங்க. ஒரு சில இது வந்து கொஞ்சம் இதுவாகுது, பரவாயில்ல. சரி, கடைசியா ஒரு கேம் வச்சுக்கலாம். உங்களை வந்து யாரையுமே எனக்கு விடவே மனசு இல்ல. சரி ஓகே, இப்ப டக்குன்னு உங்க பர்த் டே சொல்லுங்க. ஓகே, நயனை வந்து தலைகீழ சொல்லணும், தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கலந்து சொல்லணும். எப்படின்னா 10 9. ஓகே, புரிஞ்சுச்சா? சொல்றீங்களா? டக்குன்னு
1: சொல்லுங்க.
0: அப்படி இல்ல, ரிவர்ஸ்ல சொல்லணும். 9 8 7 சொல்றீங்களா? தமிழ் இங்கிலீஷ் கலந்து சொல்லணும்.
1: 9 1 1 1 9.
0: ஆக்சுவலி கேம தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னது என்னன்னா ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்ப எப்படின்னா என்னோட வந்து பர்த்டே வந்து 25. ஓகேவா? 25 25 24 23 22 அப்படின்னு தமிழ் இங்கிலீஷும் கலந்து ரிவர்ஸ்ல சொல்லணும்.

மட்டும் சொல்ல, நான் வந்து நயனை மட்டும்தான் சொல்ல சொன்னேன். புரிஞ்சுட்டா? சரி, வருங்க. புரியலையா? அப்படி என்னன்னா 9 8 ரிவர்ஸ் எப்படி சொல்லுவீங்க? புரியல புரியல, நீங்க சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டீங்களே. ஓகே, தேங்க்யூ சோ மச், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் வரவங்க எல்லாம் கிஃப்டா கேக்குறீங்க இன்னைக்கு. உங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கறேன் நானு. ஓகே, ஐஃபோன் ரெயின்போ சார்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படும். தேங்க்யூ நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நேரம்

0: பண்ணிட்டீங்களே. ஓகே, தேங்க்யூ சோ மச், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் வரவங்க எல்லாம் கிஃப்டா கேக்குறீங்க இன்னைக்கு. உங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கறேன் நானு. ஓகே, ஐஃபோன் ரெயின்போ சார்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படும். தேங்க்யூ நேர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நேரு வந்தாங்க, நிறைய குழப்பி குழப்பி அவங்களையும் குழப்பி நானும் குழம்பி எப்படியே ஆன்சரை வாங்கிட்டேன். ரொம்ப ரொம்பவே ஜாலியா சூப்பரா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புரிவை 102.8 அலையோடு விளையாடு.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். கோ திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 5:45, 14 நொடிகள் ஆயிட்டிருக்கும். பல்லாயிரம் இதயங்களை இசையால் இணைக்கும் ஒரே சங்கமம் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. வாரம் முழுக்க ஓடிட்டும் சனிக்கிழமை சாயங்காலம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வைக்கிற நம்ம ஸ்பெஷல் கொண்டாட்டம் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மெரினா பீச்சில் இருக்கிற பூவி கூட பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால ரொம்பவே ஜாலியா சூப்பரா ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கூட நம்ம ஃபன்னா குவெஸ்டின்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: பண்ணிட்டு
1: இருக்கீங்க. ஓகே. இப்போ வீட்டுக்கு வந்து தனியா வந்திருக்கீங்களே, என்ன ஒரு அங்க இருக்கேன் தனியா விட்டு வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பீச்சுக்கு நீங்க வந்திருக்கீங்க. பாண்டி தானா நீங்க? பாண்டி தான். இப்ப பாண்டினா பீச் ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? அப்ப எந்த பீச் ரொம்ப பிடிக்கும் பாண்டில? ராக் பீச் தான். திடீர்ங்க பாண்டி மேல நாங்க வந்திருக்கீங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட
1: வந்ததுனால அழுக்க டைம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா? அவங்களே கூட்டு பேசலாம்ல. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா?
2: இருக்கும். அடைச்சிட்டாங்க.
1: மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா? மணல் வீடு கட்டுறது இதெல்லாம்
2: இருந்துச்சு சார். அத நம்ம கஷ்டப்பட்டு கட்டுவோம்.
1: உங்ககிட்ட வந்து நான் நிறைய விஷயம் நீங்க வந்து எனக்கும் ரிலேட்டபிளா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேயா? எனக்கு வந்து நீங்க சொன்னாலும் எனக்குமே அது ஞாபகம் வருது. ஓகேயா? இப்ப வந்து நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு இருக்கேன். கேம் மாதிரிதான், ஜாலியான ஆப்டிடியூடு இந்த மாதிரி ஜாலியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். ரொம்ப திங்க் பண்ணி எல்லாம் யோசிக்க வேண்டாம், கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். ஓகேயா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஒரு மெஷின், அதாவது 5 மெஷினை 5 நிமிஷத்துல 5 டாய்ஸ் பண்ண முடியும், மேனுபேக்சர் பண்ண முடியும். 100 மெஷின்ல 100 டாய்ஸ் மேனுபேக்சர் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு டியூரேஷன் எடுக்கும்? கரெக்டா சொல்றீங்களே, அவ்வளவுதான். அந்த சொல்ல க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கு, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஓகேயா? சரி, நீங்க ஒரு டார்க் ரூம்ல இருக்கீங்க. ஓகேயா? ஒரு கேண்டில், ஒரு கேரோசின் லேம்ப், ஒரு கேஸ் ஸ்டவ், அப்புறம் ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக் இருக்கு. முதல்ல நீங்க எதுல பத்த வைப்பீங்க, அதாவது எதுல நெருப்பு பத்த வைப்பீங்க? நல்லா யோசிங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கு, ஒரு டாக்டருக்கு 3 பொண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதர். டாக்டருக்கு மொத்தம் எத்தனை பசங்க இருக்கு?
2: 4 பேர்.
1: எப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. இப்படி பண்ணா நான் எப்படி பழ போட்டுறது? ஓகே, சூப்பர் ஆன்சர் பண்றீங்க.

0: சரி ஓகே, கடைசி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். என்னால் ரூமை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அதாவது என்னால் ஒரு ரூமையே ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ஆனால் எனக்கு வெயிட் 1 கிராம் கூட வெயிட்டு கிடையாது. விடுகிறது, என்னால் ஒரு ரூம் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியும், ஆனால் ஆ காற்று எடுத்துக்கலாம், பட் நான் போட்டு கேன்சர் தான் நீங்கள் சொல்லணும். சரி, காற்று வந்து எப்பயுமே ஃபில் பண்ணி இருக்காது, சில டைம் இருக்கும், சில டைம் மெக்கையாக இருக்கும், அந்த மாதிரி. இது வந்து ஃபில் ஒன்ஸ் போட்டால் ஃபில் ஆகிடும். நல்லா யோசிங்க, கொஸ்டின்ல இது ஆன்சர் கிடையாது, இது விடுகாது. ஓகே, நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ல கண்டா கண்டுபிடிச்சிடுறீங்க. என்ன பண்றீங்கன்னா வார்த்தையை சொல்லணும். ஓகே, ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் கான் சொல்கிறேன்னா இல்லை மான் சொல்கிறேன், இப்போ நான் மாமா மிமி நோமோ மேமே மை மோ மௌ அப்படின்ற மாதிரி அந்த இதில் வந்து அந்த வரிசையில் நீங்கள் எப்படி எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணணும். அதாவது லெட்டர் வார்த்தையை சொல்லலாம். சரியா, இப்போ கா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் மா பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு சில நான் வந்து குவெஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணு, சம்மந்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது, மாற்றி யோசி கிடையாது. நான் இப்போ ஒரு குவெஸ்டின் கேட்குறேன்னா ஆன்சர் ராங் ஆன்சர் ஒன்லி, ஃபார் எக்ஸாம்பிள் 2+2 அந்த மாதிரி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிறீங்களே, கப்பு கப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்களே. சரி ஓகே, 12 12 எத்தனை?
1: 28.
0: கடலில் என்ன இருக்கும்? நீங்கள் இருப்பீங்களா? நீச்சல் அடிப்பீங்களோ? ரைட்டு, விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ராக் பீச்சில் என்ன, ஏன் ராக் பீச்னு பேர் வச்சாங்க? மண் இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐயோ எனக்கு டக்குனு கொஸ்டின் வர மாட்டேங்குது, காட்டில் என்ன வாழும்?
1: மனிதர்கள்.
0: மனிதர்கள் வாழறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வானத்தில் என்ன பறக்கும்?
1: சிங்கம்.
0: சிங்கம் பறக்குதா? நான் பார்த்ததே இல்லையே. பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறான், உங்ககிட்ட வேணுமா பேசிடலாமா? சரி ஓகே, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் அவங்ககிட்ட போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. மழை பெய்யும் போது என்ன கிடைக்கும்? மழை பெய்யும் போது
1: என்ன கிடைக்கும்
0: மண் விழும். ஓகே, சூப்பர். காலையில் விடிஞ்சதே என்ன வரும்?
1: மூணு
0: வரும். ஓகே, அப்போ நைட்டு
1: தண்ணி.
0: எல்லாமே சூப்பராக சொல்கிறீங்க, எல்லாம் கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க நீங்கள். சரி ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின், தமிழ் ரிலேட்டட், நாங்கள் வந்து வேற கேம் விளையாட போகிறோம். ஓகேயா, பழமொழிலாம் நல்லா தெரியுமா? படிச்சிருக்கீங்க, ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு பழமொழியில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறேன்னா, விதை விதை செவன், செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்லணும், வினை இருப்பான் இந்த மாதிரி. ஓகேயா, புரிஞ்சிச்சா? அப்போ உழைத்தவனுக்கு தவணை தப்பாக கேட்பேன். எல்லாத்துக்கும் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. தெரியல, உலகம் உதவும். ஓகேயா, நெக்ஸ்ட் பொறுத்தா சூப்பர், சுத்தம் பார்க்கின் இது ஒன்று தப்பு தான். தெரியல, சுத்தம் இல்லை கண்ணிருந்தும் குருடன்.

0: ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் சுவர் இருந்தால்
1: சித்திரம்
0: வரையலாம். ஓகேயா? ஓகே, கட்டது கைமண் அளவு. ஓகே, காக்கைக்கு தன்குஞ்சு. சூப்பர். ஒரு பானை சொத்துக்கு தப்பு தப்பு தப்புன்னு ஆன்சர் வந்துட்டே இருக்கு. நேற்று ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. கடைசியா ஒரு கேம் வச்சுக்கலாம், சரியா? பீச்ல உங்க கண்ணுல இந்த அஞ்சு விஷயம் அச்சுன்னு வருது, பாத்துறது சொல்லுங்க. என்ன தெரிய சொல்லுங்க பாருங்க. விளையாடு
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். வானம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 6:01. காற்றலையில எப்பவுமே ஃப்ரெஷ், எப்பவுமே லைவ்லி நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட அதிரடி ஆட்டத்தோட இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இது நம்ம அலையோடு விளையாடு ஸ்டுடியோ கிளாக்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் என்ன ஆயிட்டு இருக்கு, நம்முடைய சொல்லிட்டோம். இப்ப மெரினா பீச்ல இருக்கிற நம்ம பூவி கூட கனெக்ட் ஆயிடலாம்.
1: மீண்டும் நம்மளுடைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம், ரொம்பவே ஜாலியா ஃபன்ஃபுல்லா வைப்பா போச்சு. நேரத்தில் மட்டும் இல்ல, நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சூப்பரா ஃபன்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டாலஜிக்கா சொல்லி என்ஜாய் பண்ணாங்க. ரசனையோட ஒருத்தர் பேசினாரு, அது மட்டும் இல்லாம படிக்கிறத பத்தி, படிக்கிற புள்ள மாதிரி வந்து ஒருத்தவங்க கப்பு கப்பு கப்புன்னு எல்லாத்தையும் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. இன்னொருத்தன் அவங்களோட பழைய நினைவுகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. வந்தவங்க மூணு பேரா இருந்தாலும் ரொம்பவே ஜாலியா சூப்பரா ஃபன்ஃபுல்லா ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சுட்டாங்க என்னையும் சரி. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், டாடா பை பை சொல்லிக்கிறேன். இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி, வித் நான் உங்கள் ஆர்ஜே பூவி.
0: நன்றி பூவி. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: என்னைக்கோ நீ
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக குஜராத்தின் சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை இன்று தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில்நுட்ப உற்பத்தி பயணத்தில் இது ஒரு முக்கிய கல் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆலை முழுமையாக செயல்பட தொடங்கியதும் ஆண்டுக்கு 5 மில்லியன் குறை கடத்தி சில்லுகளை வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு மேற்கொண்ட பயணத்தின் முதல் கட்டமாக ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து மேலும் பல திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், நகர்ப்புற போக்குவரத்து, ரயில்வே, சாலைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் இத்திட்டங்களில் அடங்கும். பலோத்ராவில் உள்ள பச்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இது நாட்டின் எரிசக்தி மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த புதிய சுத்திகரிப்பு வளாகம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ராஜஸ்தான் அரசின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. மேலும் ஆண்டுக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்டது மற்றும் சுமார் 79,450 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 13,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைய உள்ள ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 125A மற்றும் ஜோத்பூர் சுற்றுச்சாலையின் இரண்டாம் பிரிவை 4-வழி சாலையாக மாற்றும் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். 1,000 மெகாவாட் பிகானர் சூரியசக்தி திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்ததுடன் ராஜஸ்தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலத்தின் மின் பரிமாற்ற பாதையையும் திறந்து வைத்தார். மேலும் ராஜஸ்தான் அரசின் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கடிதங்களையும் பிரதமர் வழங்கினார்.
1: நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பல நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையால் தவித்த வேளையில் இந்தியா நெருக்கடியை துல்லியமாக மதிப்பிட்டு ஒரு பயனுள்ள உத்தியை வகுத்ததன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ததாகவும் கூறினார். உள்நாட்டு சமையல் எரிவாயு விலை கடுமையான உயர்வை சந்திக்காத வண்ணம் அரசு தடுத்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச எரிபொருள் விலை ஏற்றத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க 75,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார். 480 கோடி ரூபாய் செலவில் 23,000க்கும் அதிகமான சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனையம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படும். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் 28,840 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் விமான போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது. விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் இத்திட்டம் வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் பாதை இன்னும் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் இப்பகுதிகளுக்கு இடையிலான அதிவேக புல்லட் ரயில் திட்டம் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத் பகுதியில் உள்ள 80% பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதம், கலந்துரையாடல் மற்றும் முடிவெடுப்பதில் இந்த கூட்டத்தொடர் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.

0: இந்தியாவில் கல்லீரல் மற்றும் இரண்டாம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்கள் வலையமைப்பின் மூன்றாவது ஆண்டு விழாவில் உரையாற்றினார். இத்தகைய நோய்கள் மிக இளம் வயதிலேயே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சினை என்பதையும் தாண்டி ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அறிவியல் முன்னேற்றம் மட்டுமே இந்த சவாலை வெல்ல முடியாது என்று கூறிய அவர், பரவலான பொது விழிப்புணர்வு மற்றும் வாழ்வியல் மாற்றம் அவசியம் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் சில நாட்களுக்கு முன்பு பேரிழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்திய அரசுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனை அவர் இன்று பார்வையிட்டார். இம்மருத்துவமனை வெனிசுலா மக்களுக்கு 24 மணி நேரமும் இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. இதில் தினமும் 400 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு கில் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இன்று விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில், விவேகானந்தர் ஒரு சிறந்த தேசபக்தர், தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக தொலைநோக்காளர் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் இந்தியாவின் நாகரிக உணர்வை மீண்டும் உயிர்ப்பித்து காலத்தால் அழியாத ஞானத்தை உலகத்துக்கு எடுத்துக் கூறியவர் என்று பதிவிட்டுள்ளார். பிரதமர் தமது பதிவில், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதில் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக போதனைகள் நாட்டிற்கு புத்துணர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து வழங்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தத்துவம் வேதாந்தத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் மற்றும் மூவர்ண இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி ஏனாமில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று சர்வதேச கூட்டுறவு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
2: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், நீடித்த வளர்ச்சிக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையவும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார்.
0: புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மாணவர் மாணவியர் விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை. புதுச்சேரியில் 11 இடங்களிலும் காரைக்காலில் 9 இடங்களிலும் இயங்கி வரும் விடுதிகளில் தகுதியும் விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனம் அருகே அமைந்துள்ள அரசு விடுதியில் சேர விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட விடுதிநல அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரானில் முன்னாள் உச்சத்தலைவர் கிராண்ட் அயதுல்லா சையத் அலி கமேனியின் 6 இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை அந்நாட்டு அரசு செய்து வருகிறது. இன்று தெஹ்ரானில் தொடங்கிய இந்நிகழ்வுகளில் மூத்த ஈரானிய தலைவர்கள், ராணுவ தளபதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்கள் உள்ளிட்டோர் தெஹ்ரானின் கிராண்ட் மொலாஷாவில் கமேனிக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 7 மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற

0: இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
2: Go for PLI.
3: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:21:35 ஆயிட்டிருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் ஆர்ஜே மேக்ஸ். மனதுக்கு நிம்மதியான இந்த மாலை நேரத்தில் மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்கறதே ஒரு சுகம் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நிலையத்திலேருந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மொபைல் ஃபோனை எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். விருப்பமான பாடலை எங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்காக நான் நிலையத்திலேருந்து அந்த பாட்டை போடுவேன். வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ 92.8 கேட்கலாம். நேரம் சரியாக 6:25:56 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் முதலாவதாக எந்த காலர் வராங்க, என்ன பாட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க சோழனுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: கலையரசு சார், என்ன பாட்டு வேணும்?
1: படிப்பிலும் வாழ்வில் தடம், படிப்பிலும் முதல் மதிப்பெண், பாஸ் மார்க் எடுத்தும் ஏரிக்கரை ஓரவரும் ஒரு சோடி குயில்களுக்காக ஒரு பாடல். இதுவரை கேட்காத ஒரு பாடலை எமக்காக வானிலை வழியை தருகிற தங்களுக்கு நன்றி.
0: சூப்பர் சார், சூப்பரான பாடல். நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: பாட வருவது ஜானகி.
0: நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட பாடம் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ராணுவத்தில் பொம்பளைக்கும் ஆம்பளைதான் காவல் என்று.
1: ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவில, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவில.
0: அது சரி.

0: பொம்பளைக்கு வெக்கம் உண்டு,
1: ராக்கெட் ஓட்டக்கூட ஜாக்கெட்டுக்கு சக்தி உண்டு,
0: ராக்கெட் போட்டு புட்டா பொம்பளைக்கு வெக்கம் உண்டு,
1: ராக்கெட் ஓட்டக்கூட ஜாக்கெட்டுக்கு சக்தி உண்டு,
0: ரசமும் பார்க்கையில இளவசமான

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 6:31.55 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர் ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த காலர் ஜாயின் பண்ணுறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு உங்களை மாதிரி எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. யார் எங்கேருந்து இருக்காங்கன்னு, எங்கேருந்து கனெக்ட் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் பர்வீன், திருவண்ணாமலை.
0: திருவண்ணாமலையில இருந்து பர்வீன் மேடமா, நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கடல் மீன்கள் படத்துல இருந்து சாலாட்டதே வனம் அந்த பாட்டு.
0: ஓகே, பாடுறீங்களா?
1: இல்ல இல்ல, வேணாம் நான் இங்க பாடிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க ரெண்டு வார்த்தை.
1: இல்ல பரவாயில்ல, கேட்ட சார் போறேன் கேப்போம்.
0: ஓகே ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்பப்பட்டல வந்துட்டே இருக்கு, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
1: ஆ, தேங்க் யூ சார்.
0: நேர்களே, நீங்களும் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 பாடல் கேட்கணும் அப்படின்னா மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. விருப்ப பாடல் கேட்ட நேர்களுக்காக கேட்ட விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் 90.2 ஆர்ஜே மேக்ஸ் கூட மனம் விரும்புதை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் காலர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் பீமகுளம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும்
1: சார்? பாடல் வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன், இதுல இருந்து செண்பகமே செண்பகமே அந்த பாடல் சார்.
0: சூப்பர் சார், உங்களோட விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே சார, இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோபா நண்பர்கள் அனைவருக்காகவும்.
0: ஓகே
1: ஓகே சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. நேர்களை, இந்த மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை கேட்கணும்னா மறக்காம மொபைல் ஃபோன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பரை டயல் பண்ணி என்கிட்ட உங்களோட விருப்ப பாடலை கேளுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. இது எஃப்எம் 90.2 மனம் விரும்புதே.

0: நேரம் சரியாக 6:43 12 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததா எந்த காலர் ஜாயின் பண்றாங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஆத்தி, அனைத்து மக்களுக்கும் நம்ம அன்பான மாலை நேர வணக்கம். நான் பாண்டிச்சேரி தவளக்குப்பத்திலிருந்து சிவரஞ்சனி பேசுறேன்.
0: சிவரஞ்சனி மேடம், பேச்சு வார்த்தையில தம்பிக்கு ஒரு பட்ட பேர் வச்சீங்களோ கணக்கு
1: என்ன? அது வந்து ஆங்கிலம், தமிழ்ன்னு போது கணக்கு தானே.
0: ஓகே ஓகே மேடம், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு தேவைப்படுது?
1: சின்ன வீடு படத்துல இருந்து அடமச்சான் புது
0: வீட. நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர் கேட்ட சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இந்த மச்சான் இந்த மச்சான் நான் புது வித ரகம் கைய வச்சா உண்டே துண்டு நீ நினைக்கிற சோகம் நான் நாடு இறைனா.

0: இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த நேயர் ஜாயின் பண்றாங்க, என்ன பாட்டு கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால்ல இருந்து ராமலிங்கம் சார்.
0: நல்லமா இருக்கேன் ராமலிங்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சார். என்ன பாடல் வேணும்
1: சார்? படம் கண்ணு பட போகுது ஐயா.
0: ஓகே,
1: பாடல் மனச மடிச்சு நீ தான் ஏன் இடுப்பு சொருகிற அந்த படம் சார்.
0: ஓகே சார், எங்களுக்கு பாடுறீங்களா?
1: அதுக்கு மேல தெரியாது.
0: இதுவே ரொம்ப சூப்பரா பாடின மாதிரி இருந்தது. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நீங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு. நேர்கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்க பாடல் கேட்கணும்னா மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் 90.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் காலர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிமையான மாலை வணக்கத்தோடு, பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், என்ன பாட்டு வேணும்?
1: பெரும்புள்ளி படத்திலிருந்து மனசும் மனசும் சேர்ந்தாச்சு என்ற அருமையான பாடல்.
0: ஓகே சார், உங்களோட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ண மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி.
0: நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 92.8 மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ்.

0: நேர்களே, தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியாவிற்கும், 10, 11 தேதிகளில் நியூசிலாந்து நாட்டிற்கும் அவர் செல்ல இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் 100க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிபேடுகளை உருவாக்க உதவும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவில்

கல்லீரல் மற்றும் இரண்டாம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகையில், இத்தகைய நோய்கள் மிக இளம் வயதிலே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சினை என்பதையும் தாண்டிய ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு விடுதிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட விடுதி நல அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் 10வது ICC மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டம் நாளை இரவு 8 மணிக்கு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03, 4 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி என்கிட்ட விருப்ப பாடலை கேட்கலாம்னா உங்களுக்கான விருப்ப பாடலை நிலையத்திலிருந்து சூப்பரா போடுவேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு தான். வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா மறக்காம 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. இப்போ மனம் இருந்த நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:08 34 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர் ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த காலர் கலந்துக்கிறாங்க, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: கங்காதரன் சார், என்ன பாட்டு தேவைப்படுது?
3: அலைப்பாய்தேன்ற திரைப்படத்துல இருந்து பச்சை நிறமே பச்சை நிறமே.
2: ஆஹா, என்ன சூப்பரான பாட்டு. லைன் பாடுறீங்களா?
3: என்ன சார், நீங்க நாள் சரியில்லை, சனிக்கிழமையா இல்ல?
2: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி சார்.
2: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி சூப்பரா பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு, வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை மறந்துடாம முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம்

0: தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், Type 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015ஆம் ஆண்டு முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவது

0: உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இளைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் அயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு டிமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் அயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கசகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லின்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபால் என்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் 90.8 கேட்கலாம். நேரம் 7:26 எஃப்எம் 90.8 மனம் விரும்புதே. இப்போ நம்ம கூட எந்த காலர் இணைஞ்சிருக்காங்க, என்ன பாட்டு கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், பொக்கில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நல்லா சார்.
1: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
2: விஷ்ணு படத்துல இருந்து தொட்டப்பேட்டா ரோட்டு மேல மட்டும் பரோட்டா சிக்கன் குருமா எல்லாமே நல்ல.
1: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமேக்கு மிக்க நன்றி
2: சார். நன்றி சார்.
1: நேர் கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:32:16 ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலுக்கு கேட்கணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு தான். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் 90.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் காலர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ஆர்ஜே மேக்ஸ்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஃபேன்டாஸ்டிக்கா, சூப்பரா இருக்கேன் ப்ரோ.
2: சூப்பர் சூப்பர் சார். என்ன பாடல் தேவைப்படுது?
3: கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். தீபாவளி திரைப்படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீ மேம், ஸ்ரீராம் மேம் உடைய அந்த சூப்பரான வாய்ஸும் அந்த சாங்கோட மியூசிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: எனவே அப்படியே இந்த பாடல போடுங்க, நாங்க எல்லாரும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்றோம்.
2: கண்டிப்பா சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். விருப்பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM 90.8 மனம் விரும்புதே.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:43, 2 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் இணைந்தாங்க, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: முன்னிற வணக்கம், எம் அபு சாஹித் தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: வணக்கம் அபு சாஹித் சார், என்ன பாட்டு தேவைப்படுது?
1: படம் எங்க தம்பி, பாடல் மலையோரம் மாங்குறி.
0: சூப்பர் சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி சார்.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணணும், பாடல் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? மொபைல் போனை எடுக்கணும், 2271760 மற்றும் 2272330 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னு டயல் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புது 102.8 மனம் விரும்புதே. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 மனம் விரும்புதை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் காலர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இந்தியோட வட்டம் பெரிய தச்சு கிராமத்துல இருந்து கண்ணையன்.
0: கண்ணையன் சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து புதிய பாதையில இருந்து கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு பாருங்களேன்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி பாடல் கேட்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களை இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் சரியாக 7:54 7 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான காலர் யாரு, என்ன படம் கேக்குறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம், என்ன பாட்டு வேணும்?
1: திருவிளையாடல் ஆரம்பம், அந்த படத்துல இருந்து. மதுரை ஜில்லா மச்சம் தாண்டி என் ஜாதகத்தில் ஒரு உச்சம் தாண்டி அந்த சார்.
0: ஓகே மேடம், சூப்பரா போட்டுடலாம். கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம். விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ தழுது கனவே வண்ணம் திரழுது நினைவே கண்டவே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேடையோ
3: உருவமில்லா உருவமில்லா நாளை. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக குஜராத்தின் சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை இன்று தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13 வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் பாதை இன்னும் 3 நிறைவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குஜராத் பகுதியில் உள்ள 80% பணிகள் நிறைவடைந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக திடக்கழிவுகளை உருவாக்கும் வணிக நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், உணவகங்கள், திருமண

மண்டபங்கள் உள்ளிட்டவை தங்களின் கழிவு முறையாக வெளியேற்றப்பட்டதாக நிரூபிக்கும் சான்றிதழை பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. sWM.cpcb.gov.in என்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணையதளத்தில் அனைத்து விவரங்களையும் சமர்ப்பித்து உரிய கட்டணத்தை செலுத்தி சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. ஈரானில் முன்னாள் உச்சத்தலைவர் கிராண்ட் அயதுல்லா சையத் அலி கமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தெஹ்ரானில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி புனித நகரமான மஷ்ஹத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும். அதன் பிறகு 40 நாட்களுக்கு பொது துக்கம் அனுசரிக்கப்படும். இந்திய அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டதாக இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மஹேட்டா சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்று 20:30 டெக்சாஸின் ஹூஸ்டனில் நடைபெறும் போட்டியில் கனடா மெக்ரோவை மொராக்கோவை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, எமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: இன்னும் சில நொடிகள் தொடர்வது மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சேனலிலிருந்து அஞ்சல்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:52 18 நொடிகள். மணி இப்போ கரெக்டாக 9:52 அமைதியான இரவு நேரத்தில் உங்கள் கூட காற்றுல கலந்து பேச வந்தாச்சு நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். வானத்தில் நிலவு அழகாக தேன் சிந்ததோ இல்லையோ தெரியலை, ஆனால் அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்கள் ஸ்பீக்கர் வழியாக காதில் காதல் தேன் வழிய தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காதல் சில பேருக்கு ஒரு கவிதை, சில பேருக்கு அது ஒரு கிறுக்கல், ஆனால் எல்லாருக்குமே இது ஒரு அழகான தேடல். இன்னைக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை நினச்சிக்கிட்டே இந்த பாடலை கேளுங்கள்.

நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 இடம்பெறும். வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். காதல் எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வர்றப்போ ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும் பாருங்க. அவங்க பேரை யாராவது சொன்னால் கூட நம்மளை அறியாமலே சிரிப்பு வரும். கிளாஸ் ரூமில் இல்லைன்னா ஆஃபீஸில் கூட அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது ஹார்ட் பீட் 120 மேலே போகும். அப்படி மனசை திருடுன அந்த ஸ்பெஷல் பர்சனை நினச்சிக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க, நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணுங்கள்.

10:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இப்ப இருக்கிற காதல்லையே ரொம்ப அழகானது எது அப்படின்னா ஒரு கொடுமையான விஷயந்தாங்க. வாட்ஸ்அப்பில் டைப்பிங்னு வந்துக்கிட்டே இருக்கோம். அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க, நம்மளும் ஆன்லைனில் இருப்போம். யார் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறா, எப்போ மெசேஜ் வரும், மொபைல் லைட் எரியும் போதெல்லாம் அவங்க மெசேஜ் தானே நினச்சி நினச்சி துடிச்சு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குற நேரம், ஒரு காத்திருப்போட கடைசி நிமிடம், ஒரு துள்ளல், அந்த எதிர்பார்ப்பு, அந்த துடிக்கிற இதயங்களுக்கு இந்த பாட்டு ஒரு துள்ளலான இசையை கொடுக்கும்.

தொடர்வது தேன் சிந்துதே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சண்டை இல்லாத காதல் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி மக்களே. இனிமே உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த 5 நிமிஷத்துல வர்ற ஃபோன் கால் அவங்க பேரை பார்த்த உடனே எல்லா கோபமும் காணாம போயிடும். அதுதான் காதலோட மிகப்பெரிய மேஜிக். கோபத்தில் இருக்கிறப்போ வர முத்தமும் சண்டைக்கு அப்புறம் வர கட்டி அணைப்பும் எப்போவுமே ஸ்பெஷல் தான். கோபிச்சுட்டு இருக்கிற உங்களோட பார்ட்னருக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணி ஐஸ் வைங்க, காதல் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். கிலோமீட்டர் கணக்கில் ரெண்டு பேரும் தூரமாக இருந்தாலும் ஒரே நிலாவை பார்த்துக்கிட்டு ஒரே பாட்டை கேட்டுக்கிட்டு மனசால் ஒன்றா வாழ்கிறாங்களே, இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் அது ஒரு தனி சுகம்ங்க. பக்கத்தில் இருந்து பார்க்குறத விட எப்போவாவது பார்க்குற அந்த ஒரு சில நாட்களுக்காக மாசக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தவிப்பு அது காதலை இன்னும் அழகாக்கும். ஊர் தாண்டி எல்லைகள் தாண்டி உங்களுக்காக துடிக்கிற அந்த அன்பு இதயத்துக்கான பாடல்

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 10:29, 3 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நம்ம தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில நிறைய விதமான காதலை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் இந்த சொல்லாத காதல். எல்லா காதலும் ஜெயிக்கிறது இல்ல, சில காதல் சொல்லாமலே போயிடுது. அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள ரசிக்கிறது, அவங்க சிரிப்புக்காக ஏங்குறது, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டுறது, இதுவும் ஒரு புனிதமான காதல் தான். சொல்லாத காதல்,

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நாம் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆரம்பித்து எப்போ அவங்க மேலே காதல் வந்ததுன்னே தெரியாமல் ஒரு கட்டத்தில் அவங்க பிரிய முடியாத உலகமாக மாறி நிற்பாங்க பாருங்கள். அதுதாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட காதலோட அழகு. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு கடைசியில் இதயத்தையும் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அந்த அழகான நட்பும் காதலும் ஒன்றா சேர்ற அந்த உறவு இருக்கு, அதுதான் நட்பு டு காதல்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். காதலில் பொசசிவ்னஸ் இல்லைனா எப்படி மக்களே? அவங்க வேற யார்கிட்டயாவது சிரித்து பேசினா மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக பொறாமல் தீப்பொறி மாதிரி பறக்கும் பாருங்கள்.

அது அவங்க மேல இருக்கிற சந்தேகமோ கோபமோ கிடையாது. அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிற பேராசை, அந்த சொல்லமான பொறாமை கலந்த காதலை கொண்டாடுவோம் இந்த பாட்டு மூலமாக.

நேரம் 10:47 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாகவோ இல்லை சின்ன தவறுகளாகவோ நம்ம காதலிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அவங்க பிரிஞ்சு போனாலும் அவங்க கொடுத்த நினைவுகளும் அவங்க மேலே வச்சு நம்மளோட காதலும் நம்ம மனசை விட்டு என்றைக்குமே போகாது. அந்த நினைவுகளின் வழியோட இந்த இரவை கடக்கும் இதயங்களின் பாரத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்குது

தொடர்வது தேன் சிந்ததே வானம் உங்களின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காதலிக்கும் போது இருக்கிற காதலை விட கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் ரொம்ப ரியாலிட்டிக்கானது, அழகானது. காலையில் அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பும்போது போட்டுத்தர அந்த ஒரு கப் காஃபிலையும், நைட் லேட்டாக வரும்போது நமக்காக காத்துட்ருக்கிற அந்த முகத்திலையும் இருக்கிற அந்த காதல் இருக்கே, அதுதான் ஆகச்சிறந்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலித்து கரம் பிடித்து இல்லறத்தில் காதல் வளர்க்கும் தம்பதிகளுக்காக இந்த மெலடி.

மணி இப்போ 11 ஆக போகுது. நம்ம தேன் சிந்ததே வனம் ஷோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். காதல்ன்றது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு. தூரமாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை தான் அந்த காதலை வாழ வைக்கும். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்திருந்தாலும் இந்த இரவோட முடிவு உங்கள் காதலோட நினைவுகளோட நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு இந்த நேரத்தில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேக்ஸ். டாடா, பாய் பாய் அண்ட் குட் நைட். உங்களின் அன்பான ரெயின்போ எஃப்எம் 102.8 இந்த ஷோ இந்த கடைசி தாளட்டு பாடலோட நிறைவு பெறுது.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தண்டுக்கரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். தேனீ வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம் குறித்து வழங்குகிறார் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் ஏற்படும் மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் ஷியாமலா அவர்கள். 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்து தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலன் இன்றொரு தகவல். வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்து தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:32 ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்து நேர்முக வர்ணனையை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58, 12:00, 1:00, 2:00, ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நாளை இடம்பெற

0: நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை வில்லியனூர் ஏ மணிவாசகர் குழுவினரின் நாதஸ்வர இசை, வி மீனாட்சி சுந்தரம் அவர்களின் தவில் இசை. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவலூறு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளதரங்கம் எஸ் செல்வமுத்து அவர்கள் தவில் ஆதிதாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசை. 4 மணிக்கு நாடகம் வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடில்டா விமலா படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5 மணிக்கு கணித வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த முனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்திப்பு. உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி சேலியமேடு கவிஞாஞ்சேரு வாணிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஐசிசி மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டம் குறித்து நேர்முக வர்ணனை ஆங்கிலம் இந்தி மொழிகளில். ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. Prime Minister Narendra Modi today inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test OSAT plant in Sanand, Gujarat. The event was attended by Union Minister Ashwini Vaishnaw and Gujarat Chief Minister Bhupendra Patel along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Addressing the program, the Prime Minister said the conflict in West Asia had triggered the biggest energy crisis of the 21st century, but India successfully overcame the challenge through timely decisions, effective diplomacy and prudent management of national resources.
2: भारत ने हर स्तर पर सही फैसले लिए, संकट का समय रहते सटीक आकलन किया, प्रभावी रणनीति बनाई, भारत के संसाधनों का संतुलित प्रयोग किया, भारत की डिप्लोमेटिक पावर का सकारात्मक इस्तेमाल किया और तब जाकर भारत संकट से उबर पाया है.
1: Mr. Modi also handed over appointment letters to around 54,000 youth recruited across various departments of the government of Rajasthan. Home Minister Amit Shah called the inauguration of the new CG Semi OSAT facility and India's new leap towards self-reliance in technology. In a social media post, Mr. Shah said the new facility will further invigorate Gujarat as the country's growth engine and open vast employment opportunities for youth. Prime Minister Modi will be on a 6-day visit to Indonesia, Australia and New Zealand from Monday. At the invitation of Indonesian President Prabowo Subianto, Prime Minister Modi will undertake a state visit to Indonesia from the 6th to 8th of this month. This will be Mr. Modi's 4th visit to Indonesia and his first bilateral visit since India-Indonesia relations were elevated to a comprehensive strategic partnership in May 2018. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from tomorrow till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. The Ministry of External Affairs said the visit will focus on enhancing India's bilateral relations with the countries and also provide an opportunity to